வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 5ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 5ஆம் நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். தனிநபர் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்மைல் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள பிரிவினருக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவிற்கான பெனின் நாட்டு தூதுவருடன் ஆலோசனை நடத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாய் குரலும் விளக்கமும்.

மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 84 அதிகாரம் விருந்தோம்பல். குரல்: அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். பொருள்: நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். குரல்: அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். பொருள்: நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொன்று போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 84 அதிகாரம் விருந்தோம்பல். நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை 7:30 முன் செல்லடா மனித வள மேம்பாட்டு அலுவலர் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம். காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபாநடேசன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: கலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மன்னிக்கவும், நிலையத்தில் நேரம் 6:05. தொடர்வது சான்றோர் சிந்தனை, அதனைத் தொடர்ந்து இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள்.
2: உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள். ஒரு முக்கிய முடிவெடுக்கும் போது மனதின் ஒரு மூலையிலிருந்து ஒரு சின்னதாய் குரல் கேட்கும், இது சரிவராது, இந்த ஆளை நம்பாதே, இந்த வழியில் போகாதே, இது போன்ற குரல்கள் நமக்கு கேட்கும். அதுதான் உள்ளுணர்வு. புலனறிவுக்கு அப்பால் இருந்து ஒரு எண்ணம் திடீரென்று நமக்கு தோன்றுவதைத்தான் உள்ளுணர்வு என்கிறோம். உள்ளுணர்வு நம் ஆழ்மனதில் தோன்றுகிறது. நெருக்கடியான சூழ்நிலைகளில் வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஐன்ஸ்டைன் ஒருமுறை கூறினார், என் வாழ்வில் நான் கண்டுபிடித்த அறிவியல் உண்மைகள் 2 அவை இரண்டும் என் உள்ளுணர்வு தந்தவை என்று. தாமஸ் ஆல்வா எடிசனின் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாய் அமைந்தவை அவருக்கு அவ்வப்போது தோன்றிய யோசனைகள்தான். சில நேரங்களில் நமக்கு யோசனைகள் திடீரென்று பிறக்கின்றன, நமக்கு வழிகாட்டி நம்மை காக்கின்றன. பிறர் மனதை துல்லியமாக உணர்வதே சிறந்த அறிவு என்கிறார் வள்ளுவர். அறிவியல் சொல்கிறது நம் மூளை ஒரு வினாடிக்கு பல மில்லியன் தகவலை எடுக்கிறது என்று. ஆனால் நமக்கு தெரிவது சில தகவல்கள் மட்டுமே. உள்ளுணர்வு என்பது மூட நம்பிக்கை அல்ல, அது நம் அனுபவத்தின் சுருக்கம். உள்ளுணர்வு எப்படி நம்மிடம் தோன்றும்? இது சரியல்ல என்ற உணர்வு குழப்பத்தில் இருக்கும்போது திடீரென வரும் யோசனை, ஒருவரை கண்டவுடன் தோன்றும் நல்ல எண்ணம், ஒரே செய்தியை மனம் திரும்பத் திரும்ப எண்ணுவது ஆகியவை உள்ளுணர்விற்கான அறிகுறிகள். வானொலியை கண்டறிந்த மார்கோனி மின்காந்த அலைகள் மூலம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செய்திகளை அனுப்பலாம் என்று சொன்னபோது அன்றைய அறிவியல் அறிஞர்கள் அவரின் கருத்தை மறுத்தனர். வான்வெளியில் அயனக்காற்று சூழ்ந்துள்ளது பற்றியும் அது மின்காந்த அலைகளை மீண்டும் பூமிக்கே திருப்பிவிடும் வல்லமை பெற்றது என்பதையும் அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. மார்கோனிக்கு தோன்றிய முடியும் என்ற உள்ளுணர்வு அவரை சாதிக்க

0: வைத்தது. நிறைய பேர் பயத்தை உள்ளுணர்வாக கருதுகிறார்கள். பயம் குழப்பமாக வருவது, முடிவு எடுத்த பிறகும் நீடிப்பது. ஆனால் உள்ளுணர்வு அமைதியாக தெளிவாக வரும், முடிவுக்கு பிறகு அமைதியை தரும். காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை உள்மனம் உள்ளுணர்வாக வெளிப்படுத்தும் போது நாம் அதை மதிக்க வேண்டும். சாதாரண வாழ்வில் நமது புலனறிவு தனக்கு பழக்கப்பட்ட வேலைகளை செய்யும்போது உள்ளுணர்வு வேலை செய்கிறது. இசையும் கேட்கும்போதோ, புத்தகம் படிக்கும்போதோ புதிய செய்தி உள்ளுணர்வாக வெளிப்படுவதை காணலாம். சில மணித்துளிகளே இந்த எண்ணங்கள் மனதில் நிற்கின்றன. நாம் அதை உடனே புரிந்து கொண்டு பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் உள்ளுணர்வு நமக்கு கனவாக விரிவடைகிறது. நெருக்கடியான சூழல்களில் நாம் தூங்கும்போது உள்ளுணர்வு கனவின் வாயிலாக வழிகாட்டுகின்றது. நமது ஆழ்மனம் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு வைத்திருக்கிறது. நாம் நெருக்கடிகளால் பாதிக்கப்படும் போது இந்த பிரபஞ்ச அறிவு நமக்கு உதவி செய்கிறது. உள்ளுணர்வை வலுப்படுத்த தியானம் உதவும். முக்கிய முடிவெடுக்கும் முன் மனம் சொல்வதை எழுதி பாருங்கள். எந்த சிறு முயற்சி எடுத்தாலும் உள்ளுணர்வு மூலம் தீர்வு காண பயிற்சி செய்யுங்கள். எதையும் அவசரப்படாமல் சரியாக செய்யுங்கள். நாம் வழி தவறினால் நமக்கு வழிகாட்டும் கைபேசி தொழில்நுட்பம் போல நமக்கு சரியான வழியை காட்டுவது உள்ளுணர்வு. முதலில் உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு மற்றவர்கள் கூறுவதை பிறகு கேளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற அது ஏணிப்படியாய் உதவும்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. சேதுராமன் அவர்கள்.

ஒலித்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜிக்கி பாடியது.

காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு பாடல் எஸ் எம் யூசப் பாடியது. இனி தொடர்வது எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைவு, 7:30 முன்செலடா மனித வள மேம்பாட்டு அலுவலர் மணிவணன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 10:02 போவோமா ஊர்கோலும், 10:30 கவிதையும் கானமும், 11:30 வண்ணப்புகள் நிகழ்ச்சியில சாய்வினார் காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபாநடேசன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தராரு கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளிசி அவர்கள், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் 2026 பற்றிய தினசரி கண்ணோட்டம், அதனைத் தொடர்ந்து ஏறுமூறும் நிகழ்ச்சியில தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் தகவல் தராரு கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். 9:15 மயிலிறகு, காலத்தை வென்ற காவிய பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இனி தொடர்வது
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 34°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-14 km வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலான மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கிவிடலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசில்லஸ் சப்டில்ஸ் 2.5 கிலோ என்ற வீதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டெசிம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 மில்லி கலந்த நீரில் நனைத்து நடவுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும்

0: காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்யலாம். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூர் ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக எண்ணிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன் ப்ரொமோட்டர், மலரியல் வித்தகர்கள் ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர்கள் ஆர்கானிக் குரோயர்ஸ் ஆகிய பணி பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி சான்றிதழ் வகுப்புகளில் சேர்ந்து பயிலுவோருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி காலம் 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை. நாள் 1க்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 முதல் 45 வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமை வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் ஜூலை 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பமுள்ளவர்கள் மேலும் விவரங்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443572956 மற்றும் 9709013247. இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்தும் விவரங்கள் பெறலாம். சிறுபான்மையினர் சமூகத்தினர் மற்றும் முன்னுரிமை பொது பிரிவினர் நலனுக்கான இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
0: மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் மூலிகை இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல் குறித்து ஒருநாள் பயிற்சி நாளை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சார்கோல் குளிரழுத்த முறை சோப்பு, சங்குப்பூ ஈரப்பதமளிக்கும் முகஜெல், ஓட்மில் ஷாம்பு, லிப் பாம், மூலிகை டீடான் முகப்பேக் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், ஆயுஷ் சான்றிதழ் மற்றும் காஸ்மெட்டிக் சான்றிதழ் பெறும் வழிகள், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நடைபெறும் இடம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். பயிற்சியில் கலந்து கொள்வோர்களுக்கு சான்றிதழ், மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940903835
2: அல்லது
3: 8220469
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066311852888 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள்

0: தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 500,000 மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுநர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலறிவு விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தமை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: பேரு சுரேஷ், நான் குளத்துல தான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு இன்னும் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிட்டாங்க. சாதா நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே சார்ஜர் தான் போட முடியும். இப்ப குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது.

0: விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 6:55. இனி கேட்கலாம்.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: வணக்கம் நண்பர்களே, நான் சரண் பேசுறேன். நலமே விளைக. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு வந்து நம்முடைய வாழ்நிலையில கடைசி நேரத்துல மட்டும்தான் அந்த தனிமையோ வயதான ஒரு சூழலோ நம்மளுக்கு when you become more old then you become more human அப்படின்னு ஒருத்தர் இப்ப கூட ஒரு கலைஞர் சொல்லியிருந்தார். நம்ம ரொம்ப பழைய வயதாகும் போதுதான் நம்ம ஹியூமனிட்டி நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிப்படுது. அன்பு எல்லாமே அது வரைக்கும் நம்ம வந்து பயங்கரமான ஒரு தற்பெருமை சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இளம் பிள்ளட்டு ரொம்ப நல்லா பயங்கரமா இது பண்றாங்கன்னு, அது மாதிரி யாரையும் மதிக்காம இருக்கிறது, நம்ம ரொம்ப ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றது, மற்றவர்களுடைய விஷயங்களை ரொம்ப அற்பமா பாக்குறது, இந்த மாதிரி பல இடங்கள்ல நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வரும் பொழுதோ இல்ல நமக்கு ஒரு நல்ல சூழல் இருக்கும் பொழுதோ அப்ப நம்ம நினைச்சு பாக்கிறோம். நம்மளோட குறைவா இருக்கக்கூடியவங்கள ஒரு பினான்சியல் ஆகவோ இல்ல நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்லயோ அந்த மாதிரி ரொம்ப தாழ்வா நினைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு அப்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியும். ஆனா நீங்க ஒரு சூழல் நம்ம ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிறோம், அந்த இடத்துல நமக்கு ஒரு ரத்தம் கொடுக்கறாருன்னா அதை எப்பவுமே யோசிக்கிறது இல்ல. அவர் எந்த மதம், எந்த ஜாதி, எதுவுமே யோசிக்கிறது இல்ல. அந்த நேரத்துல நம்ம உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு இது எல்லாமே ஒன்றுமில்லாம போயிருது. அதாவது ஒரு நிறைய வேத வசனங்கள்லயே இதுதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், இல்ல பைபிள், குரான், எதுவாக இருந்தாலுமே அன்பை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நாம வந்து என்னன்னா அதெல்லாம் விட்டுட்டு அந்த அன்பு எல்லாமே விட்டுட்டு நாம ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையே நம்ம வாழ்ந்துடுறோம். வென் யூ பிகம் வெரி ஓல்டு அப்ப என்ன ஆகுதுன்னா வயதானவர்களாகும் பொழுது நம்ம வந்து ரொம்ப அதை பத்தி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஐயோ சீக்கிரமா நம்ம காலகட்டம் முடிஞ்சிடும். சிலர்லாம் அதுலயும் இருக்காங்க, கடைசி வரைக்குமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்பவுமே நம்ம மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கடைசி காலகட்டத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தையா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இல்லாம எப்பவுமே நம்ம வந்து தன்னிலை உணர்ந்து ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு நாம் ஒரு தன்மையான ஒரு மனிதராக இருக்கும் பொழுது கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை சிந்தனையை உருவாக்கும். இது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து பலதையும் கொண்டு வரும். நான் அடிக்கடி இந்த மருத்துவத்துல கூட சொல்லுவேன் இல்லையா, இந்த நேர்மறை சிந்தனை ஒரு நம்மளுடைய பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது நமக்குள்ள நிறைய நேர்மறையான செல்களை உருவாக்கும். ஸோ அது நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்போது நோய்களே குறையும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம 10 வருஷம் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன மெச்சூரிட்டியா இருப்போமோ, எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருப்போமோ அதை வந்து நல்லா உயரிய கோட்பாடுகளோட இப்பவே இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகத்துல நாம வந்ததுக்கான ஒரு அற்புதமான விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்ம நிறைய நட்புகளை வைத்துக் கொள்ளலாம், நிறைய உறவுகளை கடைசி வரைக்கும் பேணி காக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய கர்வமோ ஆணவமோ மற்றவர்களை மதிக்காத குணமோ புறங்கூறும் தன்மையோ இது எதுவுமே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக உறவக்கூடிய விஷயங்களே கிடையாது. ரொம்ப கூலா டெம்பரர் நல்ல ஜாலியா ஒரு பர்சன், இப்ப நம்ம எத்தனையோ உலகத்திலேயே இந்த நாடுதான் மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொன்ன இடம் கூட ஒரு

0: அவர் போருக்கு வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லாம போயிருது. இப்ப கூட நமக்கு ஒரு பேண்டமிக் வந்துச்சு, அதுல நம்ம எத்தனையோ பேரை நம்ம இழந்துட்டோம். மனித குலம் அப்படிங்கறதே ஒண்ணும் இல்ல, மனித மாண்புங்கிறதே இல்லாத அளவுக்கு எல்லாம் நம்ம கண்கூட நிறைய விஷயங்கள் நடந்தது. இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் நம்ம வந்து நம்முடைய மென்டாலிட்டி நம்ம மாத்திக்கலாம், கண்டிப்பா நம்ம தான் லூசர்ஸ், நம்ம தான் இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்குமே தவிர, நிறைய ஒரு விஷயங்களை ஒரு நல்ல மெச்சூர்டா நம்ம ஒரு விஷயத்த அணுகும் பொழுது அதற்கான வாய்ப்புகள், அதற்கான விஷயங்கள் நிறைய நல்லதுதான் நடக்கும். ஸோ எப்பவுமே வந்து பி பாசிட்டிவ். ஸோ நம்ம 20 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போமோ அப்படி இப்போ ஒரு நல்ல வெல் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணோம்னா அதற்கான நிறைய ஒரு நேர்மறை சிந்தனைகள், நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி உருவாகும் அப்படிங்கறதுல சிறிதளவும் ஐயமே இல்லை. நாளை மீண்டும் சந்திப்போமா
1: நேயர்கள். இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். FM Rainbow 103 கோவையில் நேரம் காலை 7 மணி. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் நேயர்கள் நான் உங்க RJ மேஸ்ரீ.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு கடவுள் அமைத்த மேடை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜென்சி பாடினது, பாடலாசிரியர் வாலி. அடுத்து நான் சிகப்பு மனிதன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு கேட்டோம், பாடலாசிரியர் புலமை பித்தன். மூன்றாவதா சட்டம் என் கையில் படத்திலிருந்து பி சுஷீலா பாடின பாட்டு கேட்டோம், பாடலாசிரியர் கண்ணதாசன். மூன்று பாடல்களுக்கும் இசை இளையராஜா.

0: படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் புலமை பித்தன். மூன்றாவதா சட்டம் என் கையில் படத்திலிருந்து பி சுஷீலா பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன். மூன்று பாடல்களுக்கும் இசை இளையராஜா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மான்ய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1 தேதி நடைபெறும் லோக்மான்ய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுனித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோகுளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த 2 உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10 முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 காயமடைந்துள்ளதாகவும், 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் ராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் ராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, குறைந்து கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்ல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும். சேலத்துல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும். பாலக்காட்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

கேட்ட பாட்டு உயிரே உனக்காக படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடினது. பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன், இசை லக்ஷ்மிகாந்த் பியாரிலால். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் மணிவண்ணன், HR மேனேஜர். தொடர்ச்சியா என்னோட அனுபவத்துல இன்னொரு நிறுவனத்துல நான் பணிபுரியறேன். அந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது. சோ என்னோட மேலாளர்களோட உத்தரவின்படி முயற்சி எடுத்து ஒவ்வொரு சேல்ஸ் கார் ஷோரூமோட வாசல்ல நின்று டீ சாப்பிடற டீ கடையில இது எல்லாத்திலயுமே நான் வந்து போயிட்டு அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அதுல எவ்வளவு பேர் வேலைக்கு வருவாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய டேட்டா பேஸே ரெடி பண்ணி அது வந்து நான் என்னோட நிறுவனத்துக்கு நான் கொடுத்தேன். அதன் மூலமா நிறைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அந்த பீரியட்ல நாங்க எடுத்தோம். இதுவுமே வந்து என்னோட மேனேஜ்மெண்டோட பார்வைக்கு போய் அவங்க எனக்கு இதுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமும் பாராட்டுகளையும் வழங்கினாங்க. சோ நம்மள ஒரு பிரச்சனைய வந்து பிரச்சனையா பார்க்காம அதுல நம்ம என்ன அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணலாம், அதன் மூலமா நம்ம எப்படி வளரலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். ஒரு வாழ்க்கையில நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஸ்கில், அதாவது நம்ம பழகும் திறன், நம்ம தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கூடிய திறன் வந்து ரொம்ப முக்கியம். அது ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு இடத்துலயா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்த ஒரு பிசினஸ் மேனோட நம்ம கான்டாக்ட் பண்றதா இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள், அந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில் அப்படின்ட்டு. ஒரு ஃபீல்டுல வந்து உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா போன்ல எடுத்து நீங்க யாருக்காவது போன் பண்றீங்கன்னா உங்களால அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கக்கூடிய தொடர்

தொடர்பு திறன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க வந்து எந்த ஃபீல்டு வந்தாலும் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா ஒரு மனிதரா இருப்பீங்க. ஸோ ஹெச்ஆர் துறையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பல்வேறு ஹெச்ஆர் குழுமத்தில் வந்து நான் இயங்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நான் தொடர்ந்து பங்கு பெற்றுட்டு இருக்கிறதன் மூலமா எனக்கு நிறைய ஹெச்ஆர்ல உள்ள சீனியர் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு நிறைய பழக்கங்கள் ஏற்பட்டது. அந்த குழுமங்கள்ல நானும் ஒரு தன்னார்வலரா இணைந்து நானும் நிறைய பணிகள் எல்லாமே நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா நான் செயல்பட்டு இருந்தேன். அண்ட் அந்த உழைப்பு, அந்த ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில்லு, இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய பாடமாயி சில வருடங்களுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி அசோசியேஷன் HRFA அப்படின்ற அந்த ஹெச்ஆர் குழுமத்தோட ஒரு தலைவரா இருக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தேவையான ஒரு உழைப்பையும் நம்ம கொடுக்கறோம், அந்த மனிதர்களோட நம்ம பழகிற அந்த ஒரு தன்மையும் சேர்ந்துதான் இந்த வெற்றியை எனக்கு கிடைச்சதா நான் பார்க்கிறேன். சோ லைஃப்ல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கடினமா உழைக்கணும், டெடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும், ஆனா நான் வில் பவரோட நல்ல விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை கன்சிஸ்டன்டா ஒரு முறை இல்ல இருமுறை இல்ல அதை என்னோட பழக்கமாவே மாத்துறது, நான் எஃபர்ட் போட்டு சின்சியரா வேலை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் லைஃப்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்றதுதான் என்னோட லைஃப்ல இருந்து நான் கத்துக்கிட்ட பாடமா பாக்குறேன். நீங்களும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும், டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயத்தை விட்டுருங்க. நோ ஃபியர், செல்ஃபா உங்களை நீங்களே அசஸ் பண்ணுங்க, அண்ட் அதுக்கு தேவையான ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, உங்களை நீங்க நம்புங்க. டிசிப்ளின், இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் நல்ல விஷயத்த விடாம ஸ்டிக் ஆன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, அண்டு கன்சிஸ்டண்டா செயல்படுங்க. நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். 10,000 விஷயத்த பண்றவங்களை காட்டிலும் ஒரே விஷயத்த 10,000 தடவை பண்றவங்க தான் லைஃப்ல சக்சஸ் ஆகிறாங்க. ஸோ லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, வணக்கம்.

0: இதுவரை மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏ ஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். கேட்ட பாட்டு ரேவதி படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை சங்கர் கணேஷ். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபாநடேசன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மனிதன் வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறும் பல்வேறு செயல்கள் பலவிதமான கழிவுகளை உருவாக்குகின்றன. இவ்வாறு உருவாக்கும் கழிவுகள் சுற்றுப்புறச் சூழலுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆகவே கழிவுகளை பிரித்து சரியான முறையில் கையாளுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியமானதாகும். கழிவுகள் தோன்றும் தன்மையையும் உருவாகும் இடத்தையும் பொறுத்து பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. உணவு கழிவு, இவை உணவு சமைக்கும் போது அல்லது சாப்பிடும் போது உருவாகும் கழிவுகள் ஆகும். காய்கறி, பழங்கள், தானியங்கள் போன்றவற்றின் தோல்கள், விதைகள், துருவல்கள் போன்றவை இதில் அடங்கும். இவை இயற்கையாகவே சிதைவடைந்து மண்ணின் வளத்தை கூட்டுவதால் சுற்றுப்புறச் சூழலுக்கு நன்மை பயக்கும். எனவே இவற்றை சரியான இடத்தில் கொட்டாமல் விட்டால் துர்நாற்றம், ஈக்கள், நோய்க்கிருமிகள் போன்றவை பரவி சூழலையே மாசுபடுத்தும். வீட்டில் தினசரி பயன்படுத்தப்படும் பொருட்கள் மூலம் உருவாகும் கழிவுகள் குடும்ப கழிவுகள் எனப்படும். தாள்கள், பிளாஸ்டிக், கண்ணாடி பாட்டில்கள், உலோக குப்பைகள் போன்றவை இதில் அடங்கும். இவை எளிதில் சிதைவுறாத தன்மையால் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன. எனவே பிளாஸ்டிக் போன்றவற்றை குறைத்து மறுசுழற்சி செய்யும் பழக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அவசியமாகின்றது.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: நேயர்களே, நமது FM ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்க

தராரு கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளெஸ்ஸி அவர்கள். 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல் தராரு கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

வாழ்க்கை படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். பி சுஷீலா ராஜ் சீதாராமன் பாடினது, பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன், இசை இளையராஜா.

குப்பை பாளையம் துணை மின் நிலையத்துல மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும். அதுவும் வந்து உன்னிப்பாளையம், சிக்காரம்பாளையம் அந்த ஏரியால, கள்ளிப்பாளையம், காட்டம்பட்டி பகுதிகளில் கூட, வடுகுபாளையம், மொண்டிகாளிபுதூர் இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற பகுதிகளிலுமே காலையில 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும்.

0: இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோவை ராமநாதபுரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருக்கோவில் வருகின்ற 24, 25, 26 ஆகிய நாட்களில் 45ஆம் ஆண்டு மகோத்சவம் நிகழ்வு நடைபெறவுள்ளது. குமாரபாளையம் தென் பண்டரிபுரம் விட்டலிபுரி அருள்மிகு பாண்டுரங்கர் திருக்கோவிலில் வரும் 24, 25, 26 ஆகிய நாட்களில் 99ஆவது ஆண்டு ஆஷாட சுத்த சயன ஏகாதசி மகோத்சவம் நிகழ்வு நடைபெறவுள்ளது. இதுவரை நாம் கேட்டது சேவை செய்திகள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்ல, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்ட் பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: நேர்களே, நமது FM ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை 9:02 இது உங்கள் சாய்ஸ், அதுவும் ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நீங்க தாராளமா உங்களுடைய விருப்ப பாடல்களை கால் பண்ணி சொல்லலாம். இன்று காலை 10:02 போவோமா ஊர்கோலம், அதனைத் தொடர்ந்து 10:30 கவிதையும் கானமும் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இந்த ஒரு மணி நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தது RJ மேஸ்ரீ. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்ட ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இனி தொடர்வது 8 செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 8:02 ரெயின்போ வைப்ஸ், நல்ல உங்க மூளைக்கு ஒரு வேலை கொடுக்கற மாதிரி ஒரு சூப்பரான GK க்வெஸ்டினோட சுதா பிரியா காத்திருக்காங்க. அவங்க கேட்கிற பதில்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்பின் வழியில பதில் சொல்லலாம். இணைஞ்சுங்க FM Rainbow 103 கோவை இசையோடு என்றும் நாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கான கேள்வி ரெயின்போ வைப்ஸ்ல, ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை போட்டியில் விளையாடிய இளவயது வீரர் யார்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே சுதாபிரியா.

0: கேட்ட பாடல் ஆதி திரைப்படத்திற்காக சைந்தவி மற்றும் திப்பு பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் ப. விஜய். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 28 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: இன்னைக்கான கேள்வி என்ன இருந்ததுன்னா, ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை போட்டியில விளையாடிய இள வயது வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபிஃபா பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போட்டித் தொடர். இதுல 48 அணிகள் பங்கேற்ற முதல் போட்டி இந்த 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் தான். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இந்த 3 நாடுகள் இணைந்து நடத்திய முதல் போட்டியும் இதுதான். அது மட்டும் இல்லாம மொத்த போட்டிகளினுடைய எண்ணிக்கையை 104 விரிவுபடுத்திய முதல் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இந்த போட்டிக்கு இருக்கு. இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேயர்கள் 9585800103 இந்த நம்பருக்கு உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க சென்ட் பண்ணலாம்.

0: ஏன்டா அழுகுற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: கேட்ட பாடல் ஜெயம் திரைப்படத்திற்காக திப்பு கௌரி ராஜாஹாசன் ரவிசங்கர் சர்மா பாடியது. பாடலுக்கு இசை ஆர் பி பட்நாயக், பாடல ஆசிரியர் நா முத்துக்குமார். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நிகழ்ச்சியில் நாம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க பூலவாடி ராமசாமி, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சாவக்காட்டுப்பாளையம் பெருமாள், சுமதி இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. மல்லிகா மந்த்ராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரி பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா இவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி, மனோகரன் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. குகன், சிந்து, கோத்தகிரி பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. வீரதுரை, அரியலூர் பகுதியிலேருந்து ஆன்சர் வந்திருக்கு. அடுத்ததாக லாமைன் யாமல் அவங்க வந்து ஆன்சர், எஸ் மனோகர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு சிங்கநல்லூர் பகுதியிலேருந்து. ஸ்ரீ ராஜாராம் சுந்தர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க காமநாயக்கன் பாளையம் பகுதியிலேருந்து. மனோ அண்ட் கிரிஷ் ரெட் ஃபீல்ஸ் பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலேருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய், ருத்விக், கனிஷ்க், அபினவ் இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா பதில் சொல்லியிருக்காங்க. குவை மேட்டுப்பாளையம் ஜோதி, ரமேஷ் பதில் சொல்லியிருக்காங்க. குகன் நஞ்சுடாபுரம் பகுதியிலேருந்து ஆன்சர் வந்திருக்கு. இப்படி நிறைய ஆன்சர்ஸ் நமக்கு வந்திருக்கு.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

103 கோவில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:30:16. இன்னைக்கு நம்ம ஃபிஃபா பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த போட்டித் தொடரில் பங்கேற்கும் அணிகளோட எண்ணிக்கை 32-48 விரிவுபடுத்தப்பட்டது 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையில். அணிகள் வந்து தலா 4 கொண்ட 12 குழுக்களாக பிரிக்கப்பட்டது. முதல் 2 இடங்களை பிடித்த அணிகளும் 3 இடத்தை பிடித்த 8 அணிகளும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறிச்சு. மொத்த ஆட்டங்களோட எண்ணிக்கை 64-104 அதிகரிக்கப்பட்டது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:35:36. நாம கேட்ட கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணியிருக்காங்க எஸ் ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய் மீனாட்சி, திருப்பூர் கணபதிபாளையம் யசோதா கோவிந்தராஜ், பாரதி மகாலிங்கம் கல்லிவலசு, அவினாஷி பிரபு, தேவி ஸ்ரீசாய், பாரதி மகாலிங்கம் கல்லிவலசு பகுதியிலிருந்து, வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து, பிரதீஷ், ஆருஷ், பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா இவங்க காவேரி நகர் பகுதியிலிருந்து, அலிநகரம் எஸ் மகாதேவன், ரமண முதலி புதூர், சுதாகர், ஜீவா, சூரியவன்ஷி, கண்ணையன், ராமசாமி கஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்புகுண்டான் பகுதியிலிருந்து, சிபு, சோமாஸ், கந்தமூர்த்தி, சிவகுமார், புவனேஸ்வரி, பெல்லம்பட்டி பகுதியிலிருந்து, சண்முகசுந்தரம், ரமண முதலி புதூர் பகுதியிலிருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கீதான் ஃபேமிலி முடப்பலூர் கேரளாலிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம கேட்ட கேள்விக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ ஃபிஃபா பத்தி நம்ம சில தகவல்களை ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து எப்ப நடந்தது அப்படின்னா ஜூன் 11 முதல் ஜூன் 19 வரை 39 நாட்கள் நடைபெற்றது. உலக கோப்பைகளிலேயே மிக நீண்ட தொடராக இது வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாம 3 நாடுகள் பகிர்ந்து கொண்ட முதல் ஆண்கள் உலகக்கோப்பை இந்த ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தான். ஆண்களுக்கான ஃபிஃபா உலகக்கோப்பையை 3 முறை நடத்திய முதல் நாடு அப்படிங்கிற பெருமை வந்து மெக்சிகோவுக்கு கிடைச்சது. மெக்சிகோ 1970 1986 அதே போல 2026 இந்த உலகக்கோப்பை தொடரை நடத்தியிருக்கு. மெக்சிகோ நகரத்தில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க அஸ்டெகா மைதானம் 3 வெவ்வேறு உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தியிருக்கு அப்படிங்கிற பெருமையும் கிடைச்சிருக்கு.

கேட்ட பாடல் மஜா திரைப்படத்திற்காக. சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம், கங்கா சித்ரசு பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடல் ஆசிரியர் ப விஜய்.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழிற்வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோவில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நாம கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதில நிறைய நேர்கள் அனுப்பியிருக்காங்க. கீதா வெங்கடேஷ் ஆண்டவர் நகர் பகுதியிலிருந்து, கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதி பகுதியிலிருந்து, பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி, பட்டுக்கோட்டை ராபர்ட் இளமாறன், பொள்ளாச்சி கானியம்பாலை முருகேசன் பிரியா, காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், ஸ்ரீனிவாசன் சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார் மலர்குடி சபரிப்பிரியா இவங்களாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஃபிஃபா உலகக்கோப்பையில் நிறைய இளம் வயது வீரர்கள் அறிமுகமானாங்க. நார்மன் வைட் சைட் இவர் வட அயர்லாந்துலேருந்து, இவரும் வந்து இளவயது வீரராக இருந்தார். சாமுவேல் எட்டோ இவரும் வந்து ரொம்ப இளவயது வீரர், 17 வயசில் விளையாட வந்துட்டார். ஃபெமி ஓபோபுன்மி அவர் பேர். ஸோ நைஜீரியா வீரர், அவரோட பேர் வந்து சொல்கிறதுக்கு வித்தியாசமான பேர் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து 17 வயசில் அவர் விளையாட வந்துட்டார். சாலமன் ஒலம்பே அவரும் வந்து 17 வயசில் விளையாட வந்துட்டார்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலையறா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேர்களே, இன்று காலை 9 இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். ஸோ ஈரோடு மாவட்ட நேயர்கள், நீங்க கால் பண்ணி உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். நாம கேட்டிருந்த கேள்வி, ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை போட்டியில பங்கேற்ற விளையாடிய மிக இளவயது வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவர் பேரு கில்பர்டோ மோரோ மோரா அப்படிங்கறது. இவர் மெக்சிகோவை சேர்ந்த வீரர். இவர் 2008 அக்டோபர் 14 பிறந்தாரு. போட்டித் தொடரில் விளையாடிய போது அவருக்கு 17 மற்றும் 240 ஆகியிருந்தது. சோ இவர் தான் 2026 போட்டியில விளையாடிய மிக இளவயது வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றாரு.

0: எஃப்எம் ரெயின்போ 103, நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருமா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்.
4: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமா அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில ஒரு விளக்க வச்சிருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாம பார்த்துக்கும். தலையை ஆட்டாம ரொம்ப நிதானமா ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்துல எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுட்டு அங்கிருந்த அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்கறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம். அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான். தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு எழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தான். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான். ஞாபகம் வந்துட்டுதுன்னா என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். சோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 MW நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வனக்கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். FM Rainbow 103 கோவையில் நேரம் 9:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையிறது நான் உங்க அர்ஜே மேஸ்ரீ. இன்னைக்கு இந்த 1 மணி நேரமும் ஈரோடு மாவட்ட நேயர்கள் கூட பேச போறோம். அவங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம். சோ நீங்க கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூர்க்கான முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணுங்க. சொல்ல சொல்லவே கால் வந்துகிட்டே இருக்கு. முதல் நேயர் வணக்கம், யாருங்கிறது கூப்பிடுறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து நவநீதன்.
1: நவநீதன், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் இங்க நிலையத்துல எல்லாரும் சூப்பரா இருக்கோம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு லப்பர் பந்த் படத்துல இருந்து இங்க சில்லாஞ்சிருக்கிய போடுங்க.
1: அந்த பாட்டு கட்டாயமா கொடுத்துடலாம். நன்றி
2: நன்றி.

0: சிவாங்கி பிரதீப் குமார் பாடின பாட்டு கேட்டோம் லபர் பந்து படத்துக்காக. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நன்றி. ஈரோடு மாவட்ட நேயர்கள், நீங்க அழைக்கலாம், அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

0: நம்ம வீட்டு பிள்ளை படத்திற்காக பிரதீப் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டு கேட்டோம். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 தன்னம்பிக்கையொட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலே குறைச்சு தர முடியாது. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: கோவையில இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஈரோடு மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சத்தியமங்கலம் கோவணமலை ஆனந்தன் மேடம்.
0: ஆனந்தன், என்ன பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
5: ட்ரெய்லர் படத்துல இருந்து குக்கும்.
0: குக்கும்,
5: நன்றி.
0: ஓகே, கொடுத்துடலாம். நன்றி.
6: ஏய், இங்க தாதா கிங், நான் வச்சதா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: tiger ka hukum. At tumainta na siya.
1: நேர்களே, நமது எஃப்எம் நூட் ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்று மாலை 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கவும் ஈரோடு மாவட்ட நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம், அடுத்த நேயர்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: ஈரோடு மாவட்டம் சக்தி வட்டம் தொட்டம்பாளையம் அண்ணா நகரில் இருந்து நதியா பேசுறேன்.
0: அப்ப ஃபுல் அட்ரஸே குடுத்துட்டீங்க நதியா.
1: இந்த மாதிரி சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சு.
0: ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமா சொன்னீங்களா? ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாட்டு வேணும்?
1: வாய்ப்புக்கும் நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றிங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: ஆடுகளம் படத்தில் அங்காடி தெரு படத்தில் இருந்து உன் பேரை சொல்லு.
0: ஆடுகளமா அங்காடி தெருவா?
1: அங்காடி.
0: ஓகே, என்ன பாட்டு சொன்னீங்க?
1: உன் பேரை சொல்லும்.
0: ஓகே ஓகேங்க நதியா, நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: கோவை எஃப்எம்க்கு காலை வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மேடம், எனக்கு எந்த இருந்து இலி மாஞ்சாரோ இலி களி மாஞ்சாரோ அந்த பாடல் மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30

0: இது உங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஈரோடு மாவட்ட நேயர்கள் இணைஞ்சு அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூட இணையும் நேயர் வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் தவுட்டுப்பாளையத்திலிருந்து செல்வம் பேசுறேங்க மேடம்.
0: தவுட்டுப்பாளையத்திலிருந்து பேசுறீங்க செல்வம், என்ன பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
1: மனங்குத்தி பறவை படத்திலிருந்து ஊரான ஊருக்குழங்குற பாடல் போடுங்க.
0: நன்றி, கட்டாயமா போட்டுடலாம்.

0: கேட்டு பாட்டு. பைசன் காளமாடன் படத்துக்காக
1: பிஎம் ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். 2312103 2317046. வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம்.

FM ரெயின்போ 101 இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மதொழு. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஈரோடு மாவட்ட நேயர்கள் தன்னுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததா சரண் ஈரோட்டிலிருந்து விடுதலை படத்திலிருந்து பாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாட்டு

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவிலை இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு அழைப்பாளர் வணக்கம். ஹலோ, இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். என்ன ஆனாலும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கிறார் போல. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய நேயர்கள் அழைச்சி அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கிட்டீங்க. அதுவும் ஈரோடு மாவட்ட நேயர்கள் எல்லாமே. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

ஏறி இப்படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம எவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்தது இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்னைக்கு காலையில 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில சாய்வு நாற்காலி முத்தோருக்கான நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபா நடேசன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி, நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. இன்று மாலை 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கதைகள் வழியே திருக்குறள். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தராரு கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளெஸ்ஸி அவர்கள். 7:30 ஏறுமோறும் நிகழ்ச்சியில தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படிங்கிற தலைப்பில தகவல்களை தராரு கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. தொடர்வது 10:00 செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்கோலம். எல்லாத்தையும் ஒரு அழகான கிராமத்துக்கு சுதா பிரியா எடுத்துட்டு போக காத்திருக்காங்க. என்ன கிராமம் அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஒப்பற்ற கலைமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.

0: சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா சிகாக் தாய்லாந்தின் பூசனனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: FM Rainbow 103 கோவை. நேரம் 10:02:33. நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம். இன்னைக்கு போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில எந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த ஊருக்கு டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஏறக்குறைய 7 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும் இல்லையா? ஏன்னா வந்து இது சென்னையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான். அதே நேரத்தில் விழுப்புரம்லேருந்து இது பக்கத்தில் இருக்கிற ஊர் தான். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். பிரசித்தி பெற்ற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜமீன் கூடலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கேன். ஸோ இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா நுழையும் போது எனக்கு தெரியுது முன்னாடி ரொம்ப அழகான ஒரு ஆர்ச் இருக்கு. இந்த ஆர்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா ஒரு கோவில் மாதிரியே இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சர்ச்சோட அமைப்புலையும் இருக்கு, அப்படியே அழகா அந்த கோவில் மாதிரி ஒரு ஷேப்ல வந்து இந்த ஆர்ச் வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து கட்டியிருக்காங்க. அப்படியே முன்னாடி என்ட்ரி ஆகும் போதே தெரியுது ரெண்டு பக்கமும் காடு இருக்கு. சின்ன பாதை தான், ஆனா இந்த பாதையிலேயே எல்லா வண்டியும் போயிட்டு வருதுங்க. ரொம்ப அழகான பாதையா இருக்கு. அப்படி போற வழியிலே பாருங்களேன், ஒரு கோயில் கூட இங்க கண்ணுக்கு தென்படுது. இந்த கோயில் ஒரு அம்மன் கோயில் தான். ஆமாம், அம்மன் கோயில் வந்து கண்ணுக்கு தென்படுது. ஸோ இப்படி இந்த பாதைகள் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக அங்கங்கே பறவைகள் கத்துற சத்தம் கூட கேட்குது, ரொம்ப நல்லா இருக்கு. வழியில் பாருங்களேன், ஒரு பெட்ரோல் பங்க் கூட வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, ரொம்ப வந்து டெவலப்டு ஒரு கிராமம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கிராமம் போல இருக்கு இது. ஏன்னா போகிற வழியிலே வரைக்காவது பெட்ரோல் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கறக்காக ஒரு பெட்ரோல் பங்க் கூட இங்கே இருக்கு. ஸோ இப்படி இந்த கிராமத்துக்குள்ளே நுழையும் போதே நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த என்ட்ரி ஆகிறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க, சின்ன கடைகள் கூட வச்சிருக்காங்க. ஸோ நல்ல டெவலப்பான ஒரு கிராமம் தான் போல இருக்கு. உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, வாமனன் படத்துலேருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கத்துல, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற ஜமீன் கூடலூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தை தான் நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கிராமத்துல உள்ள நுழையும் போது ரொம்ப அழகான ஒரு கோயில் இருந்தது, கூடவே பெட்ரோல் பங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்ன இல்லையா. உள்ள வந்தோன்னே பார்த்தா இது ஒரு கிராமமா இல்ல நகரமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா வீடுகள்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு சின்ன ஒரு கிராமம், அதுக்கு சுத்திலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருக்கு. இந்த கிராமத்து மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் விவசாயம் தான் எங்க பிரதான தொழிலா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கூட அவங்க அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற இடத்த வந்து கொல்லை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க கிராமத்துல இவங்க வசிக்கிறாங்க, கூடவே வந்து அந்த கொல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அடிக்கடி போய் அவங்க விவசாயம் இந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுக்கு உண்டான இடம் தனியா இருக்கு, அந்த கிராமத்தை சுற்றி அந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்று, இந்த கிராம மக்களோட மொழி இருக்கு இல்லையா, அவங்க வந்து சென்னை பக்கத்துல இருக்கிறதால, விழுப்புரமும் இங்க பக்கத்துல இருக்கிறதால இவங்க வந்து கொஞ்சம் இந்த சென்னை தமிழ் பேசுறத வந்து கேட்க முடியுது. இங்க அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க என்னதான் விவசாயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மல்லாட்ட மல்லாட்டையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேட்கும் போது அவங்க சொல்றாங்க.

0: ரெயின்போ 103 கோவில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜமீன் கூடலூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தை தான் நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கிராம மக்கள் கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இங்க வந்து கடைகள்லாம் ரொம்ப பெருசா இல்ல. இப்ப நான் கேட்டேன், எப்படி அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பக்கத்திலேயே வேட்டவலம், ஆவூர் அந்த மாதிரியான ஊர்கள்லாம் இருக்கு. ஸோ அங்க போனோம் அப்படின்னா நிறைய பொருட்கள் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா

அந்த பஸ் வந்து கடைசியாக அந்த ஊரோட எல்லை வரையும் போயிட்டு தான் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊரோட எல்லை வரையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி இந்த கொல்லை அப்படிங்கிற அந்த அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த தோட்டம், அதெல்லாம் வந்து ஊருக்கு பின்னாடி தான் இருக்குங்கிறாங்க. இங்கே வந்து கிணற்று நீர் பாசனம் வந்து இன்னுமே செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கிணற்றுலேருந்து நீர் எடுத்து அதை வந்து பாசனமாக அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வயல்கள் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க, வயல்களில் மல்லாட்டை போடுறாங்க, கூடவே ஊடு பயிராகவும் சில பயிர்களை வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சிட்டியில் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க போகிறேன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜமீன் கூடலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தான் சுற்றி காமிக்க நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் அந்த ஸ்கூலில் குழந்தைகள் படிக்கிற சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறக்கு. கூடவே நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஸோ இங்கே வந்து எந்த மாதிரியான ஸ்கூல் இருக்குது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இங்கே வந்து தொடக்கப்பள்ளி இருக்குது. ஸோ இதற்கப்புறம் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னா அவங்க வெளியில் இருக்கிற அந்த கிராமங்கள்லையோ அல்லது வெளியில் சிட்டிலேயோ போய் படிக்கிறாங்க குழந்தைங்க. இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிறனால அவங்க போயிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே புனித சவேரியார் ஆலயம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள்லாம் அந்த கோயிலில் தான் போய், அதாவது அந்த சர்ச்சில் தான் போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து முன்னாடி எல்லாருமே வந்து மிலிட்ரியில், அதாவது இராணுவத்தில் பணிபுரிஞ்சவங்க. ஸோ இன்னுமே வந்து இராணுவத்திலேருந்து பணிபுரிஞ்சு ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் இந்த கிராமத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்படி கிராமத்தில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம்.

எஃப்எம் 2.103 கோவையில் நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜமீன் கூடலூர் இந்த ஊருக்கு தான் நான் வந்திருந்தேன். இந்த ஊரையும் உங்களுக்கு சுற்றி காட்டினேன் இல்லையா. ஸோ இந்த ஊரோட திருவிழா டிசம்பர் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க, என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, நானும் கண்டிப்பாக வரலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மகிழ்ச்சியோடு இந்த கிராமத்தை விட்டு நான் கிளம்பி ஆகணும், ஏன்னா பஸ் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் நான் கிளம்பி வர போகிறேன். நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை, நேரம் 10:30.

வணக்கம் அன்பு நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் FM ரெயின்போ 103 பண்பலையில் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று காற்றின் கவிதை வரிகளோடு இசையும் பயணிக்கும் காற்றலையில். இறைவனின் இயற்கை படைப்பில் ஒன்று நீ. எல்லா உயிர்களிலும் இருந்து உயிர் வாழ நீயும் காரணமாக இருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னை நான் வணங்குகின்றேன். ஆம், பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றே, வாயு தேவனே, உன்னை வணங்குகின்றேன். பிறரை மகிழ்விப்பதில் இந்த இசைக்கு சக்தி உண்டு, அது எல்லோரும் அறிந்ததே. ஆனால் அந்த இசை கேட்க வேண்டுமென்றால் உன் துணை இல்லாமல் அந்த ஒலியை கேட்க முடியாது. இதோ உன் துணையோடு இந்த பாடலை காற்றலையில் கேட்போமா?

அவளை பார்த்த நாள் முதல் அவனுக்கும் அவனை பார்த்த நாள் முதல் அவளுக்கும் விழிகளில் தூக்கமில்லை. உண்ண உணவு உண்டு, ஆனால் பசியில்லை. ஆம், இரு உள்ளங்களும் காதல் கொண்டன. இருவரும் காதலை தூதுவிட எண்ணின துள்ளி வரும் காற்றிடம். அந்த

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 103 பண்பலையில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் காற்றின் கவிதைகளோடு இசையும் காற்றலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் செவிகளை இனிமையாக்க. உரிமை கொண்ட உள்ளத்தோடு அன்பை சுமந்து கொண்டு தேடுகிறாள் இந்த தேவதை. அந்த தேவனை தேடி விதிவசத்தால் மறைந்திருக்க அந்த மாலை நேர காற்றிலே தூது அனுப்புகின்றாள். அவள் தன் கானம் பாடி அழைக்கின்றாள் அந்த தேவனை. காற்றிலே வரும் கானம் கேட்டு தேவன் வருவானா தேவதையை காண?

அன்பு கொண்ட காதல் உள்ளங்கள் ஏதோ சினத்தால் இருவரும் சற்றே மௌனமாக இருந்தன. அவள் மீது கொண்ட அன்பின் மிகையால் அவன் பேசினான். அந்த இயற்கை காற்றிடம், இயற்கை காற்றே, மெல்ல தொட்டு செல்லும் தென்றல் காற்றே, மரங்களின் இலைகளோடு பேசி பூக்களின் வாசனையை இந்த புவிக்கு எடுத்துச் செல்லும் நல் தூதுவனே, நீயும் தூதுவாக செல் என் காதலியிடம் இப்போதே. அவள் என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுவேன் என்று சொல்.

பரந்து விரிந்த இந்த உலகிலே கடவுள் படைப்பில் எத்தனை எத்தனை இயற்கையின் அற்புதமான காட்சி! அதை பார்க்க பார்க்க விழிக்குத்தான் எத்தனை எத்தனை குளிர்ச்சி! நான் பார்த்த காட்சிகளை வர்ணிக்க தொடங்கினேன். அவை கவிதை தொகுப்பாக மலர்ந்தன. மலர்ந்த கவிதைகளை காற்றிலே மிதக்கவிட்டேன். அதை மிதக்கவிட்டேன். காற்றலையில் பயணித்தது கவிதை மனம் வீச.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் கானமும். காற்றின் கவிதை வரிகளோடு கானத்தையும் கொடுத்த மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீதேவி ஆறுமுகம்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, விவசாயிகளின் நலனுக்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி

0: கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றாட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா ஷிஹாக் தாய்லாந்தின் புஜானனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேரம் 11:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில தினமும் ஒவ்வொரு நேயர் இணைஞ்சு தன்னுடைய விருப்ப பாடல்களை சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு தன்னுடைய விருப்ப பாடலை சொல்லும் நேயர் யாரு அப்படின்னா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கோவை ரெயின்போ எஃப்எம்க்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறுவது கோபி வட்டம் கொங்குருவாளையம் கிராமத்திலிருந்து முருகாயாள் திருமூர்த்தி.
2: முருகாயாள் திருமூர்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
3: மேடம்? நான் எல்ஐசி முகவரா இருக்கேன் மேடம்.
2: ஓகேங்க, சிறப்பு. ரேடியோ எல்லாம் எவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: கிட்டத்தட்ட நானு சின்ன வயசுல இருந்தே கேட்டிருக்கேன் மேடம் ரேடியோ நிகழ்ச்சிகள் எல்லாம்.
2: சின்ன வயசுல இருந்து கேக்குறீங்க.
3: எனக்கு இதுல வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சிறுவாணி சாரல்.
2: ஓ, ரொம்ப சந்தோஷம்.
3: ஆமாங்க. அப்புறம் அது போக இன்றைய நேரல் இன்றைய நேயர் விருப்பம் சொல்லி போடுறீங்களா, அந்த நிகழ்ச்சி ரொம்ப விரும்பி கேட்பாங்க.
2: ஓகே, அதனாலதான் கரெக்டா இன்றைய நேயருக்கு நீங்க இன்னைக்கு பேசி இருக்கீங்க இல்லீங்களா?
3: நன்றி நன்றி நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி. உங்களோட விருப்ப பாட்டு நீங்க சொல்லுங்க
3: மேடம். எனக்கு பாண்டவர் பூமியிலிருந்துங்க அவரவர் வாழ்க்கையில் 1,000 மாற்றங்கள். அடுத்தது ரெண்டாவது பாட்டு பாத்தீங்கன்னா ஆழ பிறந்தவன்ல வந்து ஏற்றி வச்ச நெருப்பினிலே அப்படிங்கிற பாட்டுங்க. மூணாவது பாட்டு பாத்தீங்கன்னா சின்னப்பூவே மெல்ல பேசு அப்படிங்கிற சங்கீத வாணில் சந்தோஷம் பாடும். நாலாவது பாட்டு பாத்தீங்கன்னா தெய்வ வாக்குல வந்து வள்ளி வள்ளி என வந்தாள் அப்படிங்கிற பாட்டுங்க. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா சாமுண்டி படத்துல வந்து முத்து நகையே முழு நிலவே. ஆறாவது பாட்டு பாத்தீங்கன்னா என் மனைவிக்காக வந்துங்க தெற்கு தெரு மச்சான்ல வந்து 7 ஜென்மம் மனைவி என்பவள் அப்படிங்கிற
2: பாட்டு. அவங்களுக்காக நீங்க டெடிகேட் பண்றீங்க?
3: ஆமாங்க மேடம்.
2: கட்டாயமா கொடுத்துடலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: நல்லது மேடம். தேங்க்யூ.
4: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உழுது விடுதியா கூட தள்ளுபடி சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலையா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.

0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு முருகாயாள் திருமூர்த்தி கோபிச்செட்டிப்பாளையம் கொங்கர்பாளையத்திலிருந்து தன்னுடைய விருப்ப பாடல்களை தெரிவிச்சாங்க. அவங்களுடைய பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூறிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு கொங்கர் பாளையத்திலிருந்து முருகாயாள் திருமூர்த்தி தன்னுடைய விருப்ப பாடல கேட்டிருந்தாங்க. அந்த வகையில நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கெடுத்து கேட்கலாம். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பத்தை வாட்ஸ்அப்லயும் லெட்டர்ஸின் வழியாகவும் நீங்க அனுப்பலாம். இதுவரைக்கும் நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேரம் 11:30.
1: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103, இது சாய்வு நாற்காலி முத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வார வாரம் ஒரு கெஸ்ட நம்ம கூப்பிடுவோம். லைஃப் ஹிஸ்டரிய நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க நம்ம கிட்ட. இன்னைக்கு யார் வந்திருக்கா? ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவரை வரவேற்போமா? வெல்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். உங்களுக்கு இந்த ஸ்டுடியோ அனுபவம் புதுசா?
2: இல்ல, ஏற்கனவே உங்க இதுல இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம்காக உங்க ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன் நான்.
1: அப்புறம் இப்பதான் வரீங்க?
2: இப்பதான் வரேன்.
1: உங்க பணியில இருந்த போது வந்தீங்க, இப்ப ஓய்வு பெற்று சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க.
2: ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்திருக்கேன்.
1: சரி, இந்த பணி உங்களுக்கு எப்படி இருக்கு? பணி இல்லா பணி அப்படி சொல்லலாம்.
2: பணி இல்லா பணியை நான் ஒரு காலத்திலயும் ஒரு பேர்டனா நினைச்சே கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய டிராவல் பண்ணுவேன். கோயிலுக்கு போவேன், சினிமாவுக்கு போவேன், நிறைய ரிலாக்ஸ் பண்ணுவேன், ஹோட்டலுக்கு போவேன், என் பொண்ணு வீட்டுக்கு போவேன், என் மாமியார் மயிலாடுதுற அங்க போவேன். அதனால ஒரு மாசத்துல ஒரு 15-20 நாள் கண்டினியூஸா வீட்டுல இருந்தா அதுவே பெரிய விஷயம் எனக்கு. எல்லா இடத்துக்கும் செல்ஃப் டிரைவிங்ல தான் போவேன். சொந்தமா கார் வச்சிருக்கறதுனால இப்ப இன்னைக்கு வரைக்கும், போன வாரம் கூட ஒரு டூர் போயிட்டு வந்தேன் திருப்பதி வரைக்கும், நானே தான் ஓட்டிட்டு போயிட்டு வந்தேன். ரொம்ப ரிலாக்ஸ்டா போவேன் நானு. போய் அங்க தங்கிட்டு அங்க இருக்கிற சாமி எல்லாத்தையும், கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம். எனக்கு ஈக்குவலா ஒய்ஃபுக்கும் அந்த நம்பிக்கை உண்டு.
1: வெரி குட்.
2: ஒரு பாஷன்
1: வேணும், வாடுறதுக்கான பிடிப்பு வேணும் இல்லையா? முக்கியமா

0: ஆனா அதுதான் முக்கியம். அப்படி ஒரு ரீமைண்ட் போவோம் நம்ம, உங்களுடைய பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போறோம். வாங்க, உங்களுடைய பால்ய பருவம் எங்க பிறந்தீங்க அங்கிருந்து ஆரம்பிப்போமே.
1: பிறந்தது எல்லாமே வந்து மதுரையில தான் பிறந்தேன். எங்க அப்பா வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரா ரிட்டையர் ஆனவர்.
0: இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு,
1: பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல.
0: ஓகே.
1: அவர் அப்ப ஜூனியர் இன்ஜினியரா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அங்கதான் பிறந்தேன். எனக்கு மதுரை ரொம்ப அவ்வளவு ஞாபகம் கிடையாது.
0: பிறந்தது மட்டும்.
1: ஆமா, பிறந்தது மட்டும்தான். ஆக்சுவலா 1959 வந்து நாங்க திருச்சியில செட்டில் ஆயிட்டோம். எங்க அப்பா ஒரு சொந்தமா வீடு கட்டி, என் கூட பிறந்தவங்க ஒரு 3 பிரதரு 2 சிஸ்டர், எல்லாமே வளர்ந்தது எல்லாமே
0: திருச்சி.
1: ப்ராப்பர் திருச்சி, தில்லை நகர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அங்கதான் நான் வந்து படிச்சது.
0: ரொம்ப அழகா இருக்கும் இல்ல தில்லை நகர் அந்த காலத்து. தில்லை நகர்
1: என்ன சொல்றேன், ஒரு ஆர்கனைஸ்டு நகர். கரெக்டா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்,
0: ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு.
1: காலம் நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்றது தெரிய மாட்டேங்குது. அங்கேயே திருச்சியிலேயே வளர்ந்து திருச்சியிலேயே படிச்சு அங்கிருந்தா நான் என்னுடைய பிஎஸ்சி டிகிரி கோர்ஸுக்கு மதுரைக்கே
0: போனேன். மதுரையில தான் படிச்சு,
1: மதுரையில தான் படிச்சேன்.
0: பள்ளி படிப்பு வந்து உங்களுக்கு திருச்சி. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அது சொல்லுங்க.
1: பிஷேவர் ஹை ஸ்கூல்.
0: ஆடாடா, சூப்பர்.
1: தெப்பகுளத்துல இருக்கு. ஸ்கூல்லதான் படிச்சேன் நான், என்னுடைய படிப்பு எல்லாமே அங்கதான். ரொம்ப பிடிச்ச ஊர் திருச்சி.
0: யாருக்குதான் சார் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பக்கம் அக்டிவான ஊர்ல,
1: அந்த பக்கம் மலைக்கோட்டை, இந்த பக்கம் காவேரி,
0: ஸ்ரீரங்கம், எல்லாம் இருக்கு.
1: மறக்க முடியாத அனுபவங்கள் அது.
0: அப்புறம் பள்ளி படிப்பு முடிச்சிட்டீங்க, ஏன் வந்து அக்ரி சேரணும்னு தோணுச்சு அப்ப?
1: அப்ப எனக்கு ஒரு பெரிய பேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பேங்க்ல வந்து ஒரு ஆபீசர் கேட்டருக்கு போகணும். ஏன்னா அது அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, ஒயிட் காலர் ஜாப் அப்படிம்பாங்க அந்த காலத்துல. அது யாரு எனக்கு மனசுல பூத்துனாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பேங்க்கு போகணும், அது பிஎஸ்சி டிகிரி படிச்சா கொஞ்சம் ஈஸியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சதுனால சரி அப்படின்ட்டு 1976 மதுரையில போய் ஜாயின் பண்ணேன்.
0: உங்களுக்கு அங்கதான் கிடைச்சது அட்மிஷன்? ஆமா
1: ஆமா. அதாவது அப்பெல்லாம் ரெண்டே ரெண்டு இடத்துலதான், ஒன்னு கோயம்புத்தூர், இன்னொன்னு மதுரை. வேற எங்கேயும் காலேஜே கிடையாது. சோ நான் மதுரையில போய் படிச்சேன்.
0: பெரிய வித்தியாசம் இருக்காது சார், திருச்சிக்கும் மதுரைக்கு பக்கத்துலதான் இல்லையா? ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது இல்லையா?
1: ஒரு 120 கிலோமீட்டர், இது ஒரு 230 கிலோமீட்டர்.
0: திருச்சி மாதிரி தான் மதுரையில ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்கும். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகம், டூரிஸ்ட் பாப்புலேஷன் அதிகம்.
1: ஆமா,
0: வெதர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்.
1: ஆமா, அப்படியே அந்த படிப்பு வந்து ஒரு வித்தியாசம்.
0: பிடிச்சதா உங்களுக்கு?
1: பிடிச்சுதான் படிக்க ஆரம்பிச்சேன் நான். பிடிச்சது, நான் எந்த வேலையுமே வந்து பிடிக்காம செய்யவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலையை ஆக்கிடுவேன் நான்.
0: சரி சரி.
1: எப்பவுமே அந்த அந்த இதை முடிச்சேன். ஒரு 4 வருஷம் அந்த கோர்ஸ். 76 ஜாயின் பண்ணிட்டு 1980 வெளியில வந்துட்டேன் நான். ஜூன் ஜூலைல என்னுடைய படிப்பு முடிஞ்சது. ஒரு 4 மாசம் 5 மாசம் கூட சும்மா இல்ல, உடனே வேலை கிடைச்சிருச்சு.
0: இது எந்த வருஷம்?
1: 1980 என்னுடைய படிப்பை முடிச்சேன். ஜூன் மாசம் முடிச்சேன், நவம்பர் மாசம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு.
0: ஓகே, கவர்மெண்ட்ல,
1: ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல. சரி, இப்ப சைட்ல அப்படியே நம்ம பேங்க் உள்ள ப்ரிப்பரேஷன் எல்லாம் பாத்துக்கிட்டு.
0: இல்ல, அது எந்த ஊர்ல வந்தது?
1: திருச்சிலயே.
0: உங்க ஊர்லயே கிடைச்சிருச்சு வேலை?
1: 10 கிலோமீட்டர். எனக்கு
0: எவ்வளவு சந்தோஷமா இருந்தது.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதான் சொல்றேன்,
0: வீட்ல அப்பாக்கெல்லாம்,
1: அப்பா தான், அப்பா கூடவே இருந்தாரு, அம்மா இருந்தாங்க, எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து அரசாங்க உத்தியோகம்னா
0: கஷ்டம்,
1: பெரிய கஷ்டம்.
0: காசுனால கவர்மெண்ட் காசு,
1: கவர்மெண்ட் காசு.
0: சந்தோஷமா போய் சேர்ந்துட்டீங்க.
1: உடனே போய்
0: சேர்ந்து
1: காட்டூர்னு சொல்லிட்டு,
0: காட்டூர்
1: திருவரம்பூர் பக்கத்துல.
0: ஆமா,
1: அதுதான் என்னுடைய முதல் சர்வீஸ் பாத்தீங்கன்னா. அப்ப ஒரு 600 ரூபா பிளஸ் ஒரு 30 ரூபா, மொத்தம் 630 ரூபா சம்பளம்.
0: சம்பளம்
1: பணம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அதை புதுங்கி பாக்கெட்ல வைக்கும் போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் பாத்தீங்க. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நானும் சைட்ல பேங்க்கு ப்ரிப்பேர் பண்றது போவேன்.
0: ஆனால அந்த பேங்க் காசை மட்டும் உங்களுக்கு விடவே இல்ல.
1: ப்ரிலிமினரில போயிடும், சில நேரம் ரிட்டர்ன்ல போயிடும், சில நேரம் வந்து இன்டர்வியூல போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி, நமக்கு டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு போல இருக்கு. ஆமா, அக்ரி டிபார்ட்மெண்ட் தான் சொல்லிட்டு 80 ஜாயின் பண்ண. 82 ஒரு புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் எய்டு. அதுல எப்படின்னா, கம்பல்சரியா நீங்க காலையில 9 to 5 வரையும் கிராமத்துல இருந்தே ஆகணும். நீங்க வெளியிலே வர முடியாது. எந்த டயத்துல வேணா யார் வேணா வந்து உங்களை செக் பண்ணுவாங்க.
0: ரூரல் சர்வீஸ்
1: மாதிரி ஃபிக்ஸட் டூர். அதாவது
0: எப்படின்னா, ரூரல் சர்வீஸ்
1: சர்வீஸ் அப்படில. அதாவது நான் திங்கட்கிழமை ஒரு கிராமத்துக்கு போவேன், செவ்வாய்க்கிழமை ஒரு கிராமத்துக்கு. இதெல்லாம் நான் ரிட்டர்னா கொடுத்துடணும் முன்னாடியே.
0: ஓஹோ,
1: கொடுத்துட்டேன்னா நான் காலையில 9 to 5 வரைக்கும் அந்த வில்லேஜில் தான் இருக்கணும். எனக்கு மேல இருக்க ஆபீசர் ஒரு 25-30 கிலோமீட்டர் சுத்த வட்டாரத்தில்
0: டெய்லி பேசிஸ்ல
1: ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போயிட்டே இருப்பேன் நான். ஸோ அப்போ வந்து அப்போ ஃபார்மர்ஸை பார்க்கறது அந்த ஒரு பிடிப்பு ஏற்பட்டு போச்சு அந்த வேலையில. காலையில 9 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா 8 AM-க்கு போயிடுவாங்க. சாயங்காலம் மட்டும் கூட்டம் போடணும்பாங்க விவசாயிகளை வச்சு. எந்த விவசாயியும் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து பேசணும்னா நல்லா ஃப்ரீயாக பேசும். நம்ம போய் ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் வாங்க 20 பேர் வாங்கன்னா வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஸோ அதனால் சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விவசாயிகள் அங்கேயே கட்டில் போட்டு படுத்திருப்போம். ஏதாவது ஒரு விவசாயி அன்பு

0: அங்கிருந்து வருவார், டீ வாங்கி கொடுப்பாரு, வடை வாங்கி கொடுப்பாரு,
1: ஓ
0: இளநீ கொடுப்பாரு. இப்படியே ஒரு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட ரொம்ப நெருக்கமாயிட்டோம். ஸோ நம்ம ஒரு போகலன்னா கூட சார் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 15-20 நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே விவசாயிகள்கிட்ட வந்து கொஞ்சம் அறிமுகமாயிட்டோம். ஒரு 3-4 வருஷம் இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பிடிப்பு வந்துருச்சு. அப்போ நாங்கள் வேலை பார்க்கறது வந்து மேலே இருக்க ஆஃபீஸருக்கும் தெரியும், போனால் அவர் நிச்சயம் இருப்பார் அங்கே அப்படின்ற ஒரு அவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அவரோட மேலே இருக்க ஆஃபீஸர் வந்து எங்கே போகலான்னு கேட்டால் இன்னும் இங்கே போகலாங்க, நிச்சயமாக அவர் அங்கே தான் இருப்பார். 4:55 தான் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புவார். ஏன்னா 4:55 கிளம்பினோன்னா 5 மணிக்கு மெயின் ரோடு வந்துடலாம், ஏதாவது ஜீப்பு கண்ணில் போட்டால் பார்த்துட்டு திரும்பி கூட வந்துடலாம் அப்படின்னு 4:55 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
1: அது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது. இந்த காலத்தில் இப்போ நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பெட்டர் ரோட்ஸ் இருக்குது. ஒரு வில்லேஜில் போய் இந்த மாதிரி கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணுற மக்களை அப்ரோச் பண்ணுறது இப்போ ஈஸி. மொபைலில் கூட நீங்கள் சொல்லிடலாம், நான் வந்துட்டு இருக்கேன் வெயிட் பண்ணு, இல்லை உங்ககிட்ட ஏதாவது கார் இருக்கா இல்லை வண்டி இருக்கா பிக்கப் பண்ணிட்டு போ, நான் ரோட்டில் இருக்கேன்லாம் சொல்லலாம். அந்த காலத்தில் அது ரொம்ப கஷ்டம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் கஷ்டம். ஆனாலும் நீங்கள் விடாப்படியே அங்கே போயிருக்கீங்க.
0: இல்லை மேடம், எனக்கு அன்னைக்கு வந்து விவசாயி கான்டாக்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு டைவர்ஷன் கிடையாது, அவங்களுக்கு
1: அது ரைட்.
0: எனக்கும் டைவர்ஷன் கிடையாது, அவங்களுக்கும் டைவர்ஷன்.
1: நீங்க வந்து படிப்பு படிச்சிட்டீங்க, பிஎஸ்சி அக்ரி படிச்சிட்டீங்க, எம்எஸ்சி பண்ணீங்களா இல்ல பிஎஸ்சி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீல்ட் அனுபவம் இருக்கு இல்லையா, நீங்களே ஒரு நிலம் வாங்கி உழுது விவசாயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஆனா படிச்சிருக்கீங்க, அது பிராக்டிக்கல் நாலேஜ் அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, விவசாயிகளோட இருந்ததுனால
0: கரெக்டான. கண்டிப்பா பிராக்டிக்கல் நாலேஜ்னா, சப்போஸ் நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பரிந்துரை வந்து விவசாயிகிட்ட செய்யறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவேன். என்னை மீறி ஒரு பிரச்சனை வந்து பெருசாகுது அப்படின்னா என்னோட ஆபீசர் இல்லைன்னா நாங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு ரெஃபர் பண்ணுவோம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு பெரிய ஒரு பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாயிடுச்சு, அதை என்னோட லெவலில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் முடியல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம், சயின்டிஸ்ட கூப்பிட்டு வந்துடும், நேராக ஃபீல்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க அதுக்கு பரிந்துரை செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள சொல்யூஷன்லாம் கொடுப்போம்.
1: டிலேட் ப்ரொசீஜர் தான் இல்லையா, நீங்கள் போகணும் போய் சொல்லணும் கூட்டிகிட்டு வரணும் அதெல்லாம் இருக்கு.
0: இல்லை இல்லை, டிலேடு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம், பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறோம் நாங்கள்.
1: அது ரைட்டா, கேள்வி எல்லாமே அந்த காலத்துக்கு இப்போ இருக்கிறதையும் கேட்டுதான். இப்போ அவர் விவசாயி என்ன பண்ணுவார், அதை ஃபோட்டோ எடுத்து அவரே போட்டுடுறாரு, அது லென்ஸில் வந்து அதுவே ட்ராக் பண்ணி என்னன்னு காட்டுது, இல்லைன்னா இப்படி இருக்குங்கிறதையாவது அவருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு விவசாயி உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸருக்கு அனுப்பி வச்சிடலாம். இப்போ அந்த வசதி
0: அது இருக்கு இருக்கு
1: இல்லை, அதை தான் கேட்க வந்தேன்.
0: இல்லை டெக்னாலஜி வந்து டெஃபினட்டாக அது வந்து பிளேயிங் மேஜர் ரோல், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா கிராப் டாக்டர்னு ஒரு ஆப் இருக்கு, பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை போட்டுட்டீங்க அப்படின்னா அது மேட்ச் பண்ணி இது என்ன டிசீஸ்ன்னு சொல்லுன்னு இதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன்ன்றது வரைக்கும் வந்துருக்கு
1: சொல்லிடுது இப்போ இல்லையா. நான் ரீசெண்டாக பார்த்தேன் சார், மகாராஷ்டிராவில் ஒரு விவசாயி வந்து அதை போடுறாரு. நீங்கள் எப்படி இதை காண்டாக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய பயிரில் பிரச்சனை வந்ததுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு, நீங்க ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்கிறாங்க. நாங்க லோக்கல் பஞ்சாயத்து தலைவர், அவரு ஒரு விவசாயி, நாங்கெல்லாம் ஒரு டிஸ்கஷன் வைப்போம், அப்புறம் நேர்லயே பாத்துருவோம், இதுதானே இது சொல்யூஷன் இருக்கேன்னு அவரே காட்டுவாரு. இப்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு, முன்ன மாதிரி இல்ல அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு சுலபமான வழி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க வந்து மாதுளம்பழம் தான் அங்க பயிரிடுவாங்க போல, அது மாதிரி நிறைய மாதுளம்பழம் கரும்பு இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அதை நான் பார்த்ததுனால உங்ககிட்ட சொன்னேன், நீங்க சொன்ன உடனே நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி டெக்னாலஜி ரொம்ப உதவுது. அந்த தேதியில இந்த மாதிரி டெக்னாலஜி இதெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்.
0: இல்ல மேடம், எனக்கு அதான் சொல்றேன்ல, இந்த டெக்னாலஜி ஒரு பக்கம்னாலும் நான் எதையுமே வந்து நேருக்கு நேரா பார்த்து கன்வின்ஸ் ஆனாதான் வருவாங்க. வரும்போது பயிரே எடுத்துட்டு வர மாட்டாங்க. பயிரே எடுத்துட்டு வராம சார் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா இருக்குங்க, இல்லைங்க கொஞ்சம் மஞ்ச மஞ்சளா இருக்குங்க. சோ என்ன ஆகும், அந்த மாதிரி சொல்லும் போது ஒரு ஆம்பிகுவஸா ஒரு நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியாது. சோ அதனாலதான் நீங்க போங்க, உங்க இடத்துக்கு நாளைக்கு நான் வர்றேன், இல்ல வெள்ளிக்கிழமை வர்றேன், இல்ல திங்கக்கிழமை எனக்கு அங்க டேர்ன் இருக்கு, ஏதோ ஒரு டேட்டை சொல்லி, இல்ல ரொம்ப அவசரம் அப்படின்னா எனக்கு கீழே வந்து ஒரு 12 பேர் ஒர்க் பண்றாங்க. சோ அந்த 12 பேர்ல ஒருத்தர் அமைச்சு உங்க வயலை பார்த்துட்டு அவரு முடிஞ்சா அவரு சொல்லட்டும், இல்லைன்னா அவர் கையோட அந்த ஸ்பெசிமன் எடுத்துட்டு வந்துட்டும். சோ பார்க்காம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. அது சில பேர் பண்ணுவாங்க, பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எதா இருந்தாலும் பார்த்துட்டு சொல்லணும், அப்போதான் கரெக்டா இருக்கும். அது அது ஒன் டைம் அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணா அவங்களுக்கு, ஏன்னா ஒரு சீசன் மாறி போச்சு அப்படின்னா லாஸ் விவசாயி.
1: கோயம்புத்தூர் ரெயின்போ FM 103 சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்கள், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103
1: சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில்
0: ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்கள்
1: தொடர்ந்து பேசுவோம்.
0: நீங்க படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, அது மேல மேல அப்டேஷன் எப்படி இருந்தது?
2: எவ்ரி 15 டேஸ் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து இதுல கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியில. எவ்ரி 15 டேஸ் ட்ரைனிங் வந்து யூனிவர்சிட்டி இதுல வச்சு, ஏதாவது நமக்கு ஏதாவது தெரியாது இருந்தா இல்ல அப்டேட் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லிடுவாங்க. சோ அதை வந்து ஒரு புக்கா போட்டு எங்க கையில கொடுத்துருவாங்க.
0: இப்ப அங்க என்ன யூனிவர்சிட்டி இருந்தது? திருச்சியிலயும் இல்ல, மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் தான் யூனிவர்சிட்டி, அக்ரி யூனிவர்சிட்டி.
2: அங்க வந்து சிறுகமணி சுகர் கேன் ரிசர்ச், அங்க ஒரு 10-20 எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்
0: இருக்கு இல்லையா?
2: ஆனா காலேஜ் வந்துருச்சு, அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து நவலூர் கூட்டப்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு.
0: சோ அங்க இருந்து உங்களுக்கு நீங்க போய் அங்க கத்துக்கணும் அப்டேஷன் எல்லாமே 15 நாளைக்கு ஒரு தடவை ட்ரைனிங் மாதிரி.
2: ஆமா, அப்டேஷன் மட்டும் தான், ரொட்டீன் ரெக்கமெண்டேஷன் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன உரம் வைக்கணும், எத்தனாவது நாள் வைக்கணும், இதெல்லாம் ரொட்டீன், இதெல்லாம் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு பெஸ்ட் அவுட் பிரேக்,

0: இல்ல ஏதாவது பூச்சி நோய் தாக்குதல் திடீர்னு பெரிய அளவுல வந்துருச்சு, இதை கண்ட்ரோல் பண்றது எப்படி? ஏன்னா அது வந்து என் மாசா எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் சரியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்றது,
1: அது காவேரி பக்கம்ங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஃபெர்டைல் பூமி இல்ல அந்த சைடு இல்லையா, குளித்தல அந்த சைடு எல்லாமே திருப்பராய்த்துறை.
0: ஆமா ஆமா ஆமா, எல்லாமே வந்து அதான்
1: சொல்றேன்,
0: கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பசுமையாதான்
1: இருக்கும், பசுமையா இருக்கும் கரூர் வரைக்குமே.
0: நெல்லு வாழை கரும்பு மெயினா, அதுதான் திருச்சி மாவட்டத்தோட ஸ்பெஷல் எப்பவுமே
1: பெரிய
0: சர்வீஸே அக்ரிகல்ச்சர் ஆபீசர் தான், கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல பக்கத்துல ஒரு 4-5 இடம்
1: அப்படியே
0: மணிகண்டம் அப்படியே பக்கத்து பிளாக்கா போயிட்டு இருப்போம்.
1: ஆனா உங்க ஊர் விடல உங்களை பாத்தீங்களா,
0: கடைசி வரைக்கும் விடல, இங்கேதான் இருந்திருக்கோம். அதான்
1: ஆனா பிடிச்சதா இருந்திருக்கீங்க, ரொம்ப பிடிச்சது.
0: இல்ல பிடிச்சாதான் சொல்றேன்,
1: இல்ல வேலை பிடிச்சிருச்சு உங்களுக்கு, ஊரும் பிடிச்சிருச்சு, ஊரும் உங்களை விடல
0: நினைக்கிறேன். சொல்றேன், எங்க அப்பா அங்கே எல்லாரையும் படிக்க வச்சனால அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டோம்.
1: சரி, அப்ப உங்களுக்கு திருமணம் பத்தி சொல்லுங்களேன்.
0: எனக்கு கல்யாணம் வந்து 1985 நடந்துச்சு, அவங்க மயிலாடுதுறை, எங்க நேட்டிவ் அதான் அதுக்கு பக்கத்துல மயிலாடுதுறை பக்கத்துல.
1: எந்த ஊர் சார்?
0: நான் வந்து குத்தாலம்னு ஊரு, அவங்க வந்து மயிலாடுதுறை, அவங்க சொந்த ஊரு.
1: குத்தாலம் தெரியுமே,
0: அது அதுலதான் அவங்க இருந்தாங்க. 1985 மேரேஜ் ஆச்சு.
1: ஓகே,
0: 1 இயர்ல குழந்தை ஒரு பொண்ணு தான் எனக்கு.
1: சரி, பொண்ணு நல்ல படிக்க வச்சிருக்கீங்க, என்ன பண்றாங்க?
0: பொண்ணு இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க, படிச்சது எல்லாம் இது முடிச்சது, பிகாம் எம்பிஏ முடிச்சது, வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு, 2 பேத்தி. சோ இன்னைக்கு பாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க தான் பாத்துக்கணும், அதனால அப்படியே ஹவுஸ் ஒய்ஃபா கன்னி.
1: ஓகே, நீங்க பேத்திகளோட யூ ஆர் ஹேவிங் எ குட் டைம்.
0: ஆமா ஆமா.
1: எங்க இருக்காங்க அவங்க?
0: அவங்க ஹொசூர்ல இருக்காங்க.
1: மகள் ஹொசூர்ல, மாப்பிள என்ன செய்யறாரு?
0: அவர் வந்து ஐடி கம்பெனில வேலை பாக்குறாரு.
1: பெங்களூர்ல நிறைவான குடும்பம் இல்லையா? ரைட். தே சர்வீஸ் இன்ன நரோன் இருந்தீங்க, ரிட்டையர் ஆகும்போது யூ ஆர் ஜாயின்ட்
0: டைரக்டர். ஜாயின்ட்
1: டைரக்டர். அப்புறம் எப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? ட்ரான்ஸ்ஃபர் ஆல உங்களுக்கு?
0: இல்ல இல்ல, நான் வந்து அதான் சொல்றேன், டெப்டி டைரக்டர் அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு, அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதுக்கு அடுத்து டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திருச்சியில இருந்தேன், அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட்.
1: ஓகே சார்.
0: அதுல ஒரு 2 இயர்ஸ் இருந்த போது சென்னையில என் டாக்டர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இங்க இருந்து சென்னை டைரக்டர் ஆபீஸ்ல வந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வாங்கிட்டு போயிட்டேன். நான் அங்க போய் ஃபர்டிலைசர் செக்ஷன்ல டெப்டி டைரக்டரா இருந்தேன். நான்
1: பிடிச்சது அந்த சர்வீஸ் உங்களுக்கு?
0: அது ஒரு சேலஞ்சிங் ஜாப், அதாவது ஃபார்ச்சுனேட்டாவா அன்பார்ச்சுனேட்டாவா தெரியாது, பெரிய லெவல்ல வந்து ஃபர்டிலைசர் ஷார்டேஜ் வந்துருச்சு அந்த டயத்துல பாத்தீங்கன்னா.
1: அப்படியே?
0: ஆமா, 2014. சோ அந்த குவார்டினேட் பண்ற வேலை வந்து என்னோட, அதாவது ஸ்டேட் பூராவும் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட குவார்டினேட் பண்ணணும். ஸோ எங்க செக்ரட்டரி எங்க டைரக்டர் வந்து என்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சு, நீங்க பாத்துங்க, நீங்க இது எந்த ஷார்டேஜ் எந்த இதுவும் பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்மோஸ்ட் எப்படி அப்படின்னா டவுன் பஸ்ல போற மாதிரி டெல்லிக்கு போவேன். எனக்கு வந்து ஹிந்தி சுத்தமா தெரியாது, என்கிட்ட 2-4 லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ். அங்க போய் அங்க செக்ரட்டரி லெவல்ல உட்காந்து பேசி ஒரு பெரிய ஒரு 1 இயரை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம, ஏன்னா கீழே வந்து கடைசி வில்லேஜுக்கு கூட ஃபர்டிலைசர் போகணும், ஏன்னா ஃபர்டிலைசர் இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது எங்க டைரக்டர் செக்ரட்டரி, அவரு இன்டர்ன் வந்து என்ன தான் கேள்வி கேட்பார். ஸோ இப்படி ஒரு இக்கட்டான போஸ்ட்ல டயத்துல போய் அங்க உட்காந்துட்டேன், பட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன் அப்படின்றத எங்க செக்ரட்டரி அப்பப்ப சொல்லுவார். அவருக்கும் தெரியும், அங்க இருக்கிற டைரக்டர் ஆஃப் ஃபர்டிலைசருக்கும் இவருக்கு ஹிந்தி தெரியாது, இவர் எப்படி மேனேஜ் பண்ணும். பட் என்னோட பார்த்தா காடியெல்லாம் பேசுவாங்க, நான் வந்து ரொம்ப ஹார்ஷா எல்லாம் பேச மாட்டேன், அவரும் என்கிட்ட ஹார்ஷா பேச மாட்டாரு, நல்லா ஸ்மூத்தா போச்சு. கிட்டத்தட்ட 1 இயர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரன் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். நான் இங்கே வந்து கடைசியா ஒரு 1 இயர் இருந்தது வந்து ஜாயின்ட் டைரக்டரா சீட் சர்டிபிகேஷன்.
1: கோயம்புத்தூர்லயே வந்துட்டு?
0: கோயம்புத்தூர்க்கே வந்துட்டேன் நான்.
1: அது போஸ்டிங் அவங்களே போட்டாங்களா இல்ல நீங்க
0: ரெக்வெஸ்ட்? நான் கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா என்னோட மேஜர் சர்வீஸ் வந்து சீட் சர்டிபிகேஷன், அதாவது விதை உற்பத்தி வந்து தரமான விதை உற்பத்தி வந்து எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்கு வந்து நிறைய எனக்கு அனுபவம் சர்வீஸ்ல உண்டு. ஸோ அதனால எனக்கு இங்க வந்தேன், கரெக்டா 11 மந்த்ஸ் தான் சர்வீஸ், இங்க வந்தேன், இங்க ஒர்க் பண்ணேன், பீஸ்ஃபுல்லா ரிட்டையர் ஆகி இங்கே செட்டில் ஆயிட்டேன்.
1: வெரி குட் சார்.
0: மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயி போச்சு, அதுதான்
1: ஒத்துக்க வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து இருந்தாலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஊருன்னு சொல்லலாம், நமக்கு பிடிச்ச ஊராயிடுது இல்லையா. அப்ப இந்த மக்கள் ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, மக்களை பிடிக்கணும், அது பிடிச்சாதான் நம்மளால இங்க வாழ முடியும். எந்த ஊர்லயுமே சொல்றேன், மக்களோ சூழலோ நமக்கு பிடிச்சாதான் தான் வாழ முடியும். சோ இந்த கோயம்புத்தூர் லைஃப் இப்ப எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க? ஒரு 10 இயர்ஸ்,
0: 9 வருஷம் ஆச்சுங்க.
1: அப்ப இந்த 9

0: சந்தோஷமா இங்க இருக்கீங்க, உங்களுக்கு இந்த லைஃப் எப்படி இருந்தது? திருச்சியில நீங்க வேலை நிமித்தமா தான் அங்க இருந்தீங்க, படிச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க, எல்லாமே உங்களோட லைஃபோட பெரும்பான்மையான பகுதியை திருச்சியில ஸ்பெண்ட் பண்ணீங்க. டுவார்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் தான் இங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க. இது ஒரு புது ஊர், புது சூழல். அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. வேலை முடிச்சவரும் உங்களுக்கு வந்து பெருசா ஒரு ஹரிபரி கிடையாது, ஒரு ரிலாக்ஸ்டு லைஃப். இந்த ரிலாக்ஸ்டு லைஃபை நீங்க என்ஜாய் பண்றீங்க கோயம்புத்தூர்லங்க சொல்லிட்டீங்க. பட் அதர் தேன் தட், கோயம்புத்தூர் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கா? இந்த மக்கள், இந்த சூழல் எல்லாமே உங்களுக்கு எப்படி அந்த ஹாப்பினஸ் தந்திருக்கு?
1: நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கேன் நான். 96 பேர் இருக்காங்க அந்த அபார்ட்மெண்ட்ல. ஆனா இருந்தாலும் அந்த அபார்ட்மெண்ட்ல பெரிய அளவுல பிரச்சனைகள் கிடையாது. பாத்தீங்கன்னா ஓரளவு 90% வந்து லைக் மைண்டட் பீப்புள்.
0: ஓகே,
1: ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க, ஏஜ் பீப்புள் இருக்காங்க, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. 90% வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. ரொம்ப கார்டியலா இருப்போம். ஃபங்க்ஷன் நடத்தும் போது எல்லாரும் ஒன்னா பேசிக்குவோம். ஏதாவது அவர் வீட்டுல ஏதாவது ஒரு அவசர தேவைகள் இருந்தா நான் போறதும், எங்க வீட்டுல ஏதாவது ஒரு அவசர தேவைகள் இருந்தா அவங்க வர்றதும் ரொம்ப சகஜமா நடக்கக்கூடியது. ஏன்னா எனக்கு சென்னையில ஒரு 4 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னுட்டு
0: தெரியாது. அவ்வளவுதான் அந்த ஊர். அப்படி
1: அந்த ஊரே
0: எல்லா மக்களோட இதுவே அப்படிதான் இருக்கும், அவசரத்திலேயே இருப்பாங்க.
1: ஆமா, இங்க அப்படி இல்ல, எல்லாருமே வந்து பழகுறாங்க, எல்லாருமே என் கூட கார்டியலா போயிட்டு இருக்காங்க. எனக்கு நான் ஆக்சுவலா சர்வீஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரைவேட்டா பண்ணேன், பட் எனக்கு பக்கத்துல கிடைக்கல. எனக்கு திரும்பவும் மயிலாடுதுறை போய் அதை வேலை பார்க்கணும் அப்படின்ற போது
0: ஃபேமிலி விட்டு போகக்கூடாது,
1: அது போகவே கூடாதுன்னு. ஏன்னா ஹெல்த் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுனால அதை விட இதுதான் முக்கியம், நம்ம ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்ட்டு. கொரோனா ஒரு 2 இயர்ஸ் ஸ்பாயில் பண்ணிடுச்சு எல்லாரையும். ஸோ எங்கேயுமே வெளியில போகல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மெண்டு வந்து வெளியில போய் நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிச்சு நார்த் வரைக்கும் போய் கோயில் போறது எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு அதான் சொல்றேன், இங்க வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்புக்கு.
0: வெரி நைஸ். வாங்க திருப்பியும் உங்க சப்ஜெக்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இப்ப கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு, நிறைய விவசாயத்துல அதுவும் இயற்கை சார்ந்த விவசாயம் பண்றவங்க, அவங்க லெவல்ல அவங்க ஒரு ராஜாவா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்புறம் சிறு விவசாயிகளா இருக்கட்டும், பெரு விவசாயிகளா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில பண்றாங்க. நம்ம அடிக்கடி நம்ம இந்த குடிசையால நம்ம கேள்விப்படுறோம், விதை திருவிழா, அந்த திருவிழா, எல்லாமே அக்ரி சம்பந்தப்பட்டது. இப்ப நமது பிரதம மந்திரி மோடிஜி அவர்கள் ஃபார்மர்ஸ் கன்வென்ஷன் தான் வந்துட்டு போனார் இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் கோயம்புத்தூர்ல நிறைய நடக்கும், அக்ரி காலேஜ் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் உங்களை சுத்தி திருப்பி திருப்பி உங்க சப்ஜெக்டுக்கே இழுத்துட்டு வர மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்ககிட்ட யாராவது வந்து நீங்க இப்படி ஒரு ஜாயிண்ட் டைரக்டரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கீங்க அக்ரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஐடியாஸ் யாராவது கேட்பாங்களா? நீங்க வந்து டச்ல இருக்கீங்களா இங்க இருக்கிற விவசாயிகள்?
1: பெரிய குரூப் இல்ல, பட் கொஞ்சம் ஒரு சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், உங்களுடைய விளைபொருளை நீங்க வந்து மதிப்பு கூட்டி வித்தீங்கன்னா தான் அதுக்கு மரியாதை. நீங்க நெல்லை நெல்லாவே வித்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு மேல விற்க முடியாது. நெல்லை அரிசியா வித்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்ஜின் கூடுதலா நிற்கும். நான் என்ன சொல்லுவேன், ஒரு நெல்லை நெல்லா விற்காம அதை வெறும் விதையா வித்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நெல் 20 ரூபா போகுது ஒரு கிலோ, இல்ல 25 ரூபா போகுது. இதே நீங்க விதையா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 40 ரூபாய்க்கு விற்கலாம். நான் அதை தான் சொல்லுவேன், வேல்யூ ஆடட் ப்ராடக்டா என்னைக்கு நீங்க கொண்டு வரீங்களோ, எல்லா பொருளுக்கும் வந்து உற்பத்தி செய்யறவங்க விலை நிர்ணயம் பண்றாங்க, ஆனா விவசாயி மட்டும்தான் யாரோ ஒருத்தர் சொல்ற கேட்டுக்கிட்டு அந்த விலைக்கு கொடுக்கறாங்க.
0: லாஸ் தான் இல்லையா?
1: லாஸ். அப்ப அந்த லாஸுக்கு போக கூடாது அப்படின்னா உங்களுடைய விளைபொருளை வந்து மதிப்பு கூட்டி விற்கணும். மதிப்பு கூட்டி விற்கணும்னா நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால சொல்றேன். எப்படி எப்படி இருந்தா, சீட் சர்டிபிகேஷன். சீட் சர்டிபிகேஷன்ன்றது என்ன? தரமான சான்று விதை உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்கறதுதான் சீட் சர்டிபிகேஷன். அப்போ உங்க விளைபொருளை வெறும் நெல்லா விற்காம ஒரு விதையா வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா 2 மடங்கு லாபம் வரும். அதை தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவேன். என்னைக்கு நீங்க ஒரே பக்கமா போயிட்டு இருக்காதிங்க, அதுக்கு கொஞ்சம் மனக்கடணும், அதுக்கு கொஞ்சம் கலப்பு எடுக்கணும், கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், ஒரு மிஷினில் போட்டு சலிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களை தேடி உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க விவசாயிகளுக்கு கொடுத்தீங்கன்னா போகிறோம். நீங்கள் போய் கோயம்புத்தூர்லேருந்து நான் திருச்சியில் போய் வியாபாரம் பண்ணணும் விதையை அப்படின்றது தேவையில்லை. நீங்கள் இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கே பக்கத்தில் கோயம்புத்தூரில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை தாராபுரத்தில் யாருக்காக கொடுக்கலாம், இல்லை பல்லடத்தில் கொடுக்கலாம். ஸோ ஒரு நெட்வொர்க் வந்து மார்க்கெட்டிங் யார் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிட்டி தான் மார்க்கெட்டிங். நீங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருக்கும். நீங்க ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம், அப்ப மார்க்கெட்டிங் அது பண்ணிட்டே இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு 10 பேர், நாளைக்கு 100 பேர், 1000 பேர். சோ இதுதான் நான் சொல்வேன், திரும்ப திரும்ப விவசாயிகிட்ட சொல்றது, வெறுமனே நீங்க விவசாயத்தோட நிறுத்திடாதீங்க, உங்க பொருளை எப்படியாச்சும் மதிப்பு கூட்டி விற்பதுக்கு வழியை பாருங்க. அது ஒண்ணுதான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
0: ஓய்வு

0: பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபா நடேசன் அவர்கள்.
1: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
0: ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபா நடேசன் அவர்கள். நேர்முகம் பகுதி 2 அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
3: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸ்ஸி அவர்கள். 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலையா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
4: இன்று மாலை 6 தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
3: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் நாம் ஒரு டாப்பிக்கில் பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, பொதுவாக செலவழிக்கும் நட்பு இந்த சூழலில் நமக்கு தேவைப்படுதா, அல்லது அறிவுரை கூறும் நட்பு நமக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்.

நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311213 2311746 வெளியூர்லேருந்தோ அல்லது உங்களோட கைபேசியிலேருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காமல் 04222 இந்த இணைப்பெண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிறைய தோழிகள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச இருக்கோம் அப்படின்னா, செலவழிக்கும் நட்பு அல்லது அறிவுரை கூறும் நட்பு, இந்த சூழலில் தேவைப்படுறது எது அப்படின்னு சொல்லிட்டு நாம பேச போறோம். நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக டூயட் படத்துல இருந்து.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 தன்னம்பிக்கையொட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக செலவழிக்கும் நட்பு அல்லது அறிவுரை வழங்கும் நட்பு இந்த நேரத்தில் தேவைப்படுறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். மல்லிகா மந்திராசலம் பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த நட்பு வந்து இந்த காலத்தில் நட்பே தேவைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இன்றைய காலகட்டத்தில் சிக்கனமாக வாழ்ந்தால்தான் குடும்பம் நடத்த முடியும், செலவு செய்தால் குடும்பம் நடத்த முடியாது. அதனால் சிக்கனத்திற்கு அறிவுரை கூறும் நட்பு தான் இன்றைய காலகட்டத்திற்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உமா கணேஷ் சிறுமகிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிற தொழில்கள் 2312-2103-2317046 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், கால் பண்ணலாம். நீங்கள் கைபேசியிலிருந்தோ அல்லது வெளியூர்லேருந்து அழைக்கும்போது மறக்காமல் 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து கோயம்புத்தூரோட கோட் நம்பர். ஸோ தொடர்ந்து தோழிகள் வந்து கால் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு தோழி வந்து கால் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத கேட்கலாம். ஸோ தோழிகள் வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கூப்பிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் பேசுறது எல்லாருக்குமே தெளிவாக கேட்கும். தோழிகள் தொடர்ந்து கால் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்பர் 2312-2103-2317046.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி,
1: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலைய கூட்டி கூட்டி பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிரஷர் பிரஷர் வைக்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். சோ இன்னைக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில நாம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, செலவழிக்கும் நட்பு அல்லது அறிவுரை கூறும் நட்பு, இந்த நேரத்தில் எது தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் காத்திருக்கிற தோழி யாருங்க? வணக்கம். தோழிகள் வந்து நம்ம பேச வரதுக்கு முன்னாடி ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேட்கும். இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: விஜயலட்சுமி, திருப்பூர்ல இருந்து.
0: திருப்பூர்ல இருந்து விஜயலட்சுமி, சொல்லுங்க. அறிவுரை கூறும் நட்பு அல்லது செலவழிக்கும் நட்பு, இந்த நேரத்துல எது தேவைப்படுது?
3: நம்ம கண்டதுக்கெல்லாம் செலவு பண்ண கூடாது மேடம். ஏதோ ஒரு முக்கியமான சோழி வந்தாதான் செலவு பண்ணணுங்க.
0: சரி, நமக்கு யாராவது செலவு பண்ணா நல்லா இருக்குமா?

0: அவங்களுக்கு அப்புறம் திருப்பி செலவு பண்ணணுங்களோ நம்ம?
1: ஓ ஆ இல்லை, செலவே பண்ண வேண்டாம், ஓகே உங்களுக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஒரு நட்பு வந்து உங்களை பார்த்துக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேணான்னு சொல்லிடுவீங்களா?
0: அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாங்க சொன்னாலும் ஏத்துட்டு அப்புறம் நம்ம ரெண்டாவது செய்யணுங்க பயந்துட்டு இருக்கணும்.
1: ஓகே ஓகே. ஸோ என்ன நட்புங்கிறத அறிவுரை கூறணும் அப்படின்னு சொல்றீங்களா? சரியான நேரத்தில் வழி நடத்தணும்னு சொல்றீங்க.
0: ரெண்டு பொண்ணு தான் நாங்க சேர்த்து வச்சாதான் எங்களுக்கு அது கடைசியில.
1: ஆ கண்டிப்பா கண்டிப்பா.
0: சைத்தறி தான் எங்க வீட்டுல நெசிட்டுதான் இருக்கிறாருன்னா.
1: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: வெளியே போனா டீயும் கூட குடிக்க மாட்டாருங்க.
1: ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க.
0: வீட்டில் செஞ்சு கொடுக்கறதோட சரி, வெளியே போய் எது சாப்பிட்றது இல்லைங்க.
1: ஓகேங்க ஓகேங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செலவழிக்கும் நட்பு அப்படிங்கும்போது நம்மளும் கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப செய்யணும் இல்லையா, சும்மா வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் செலவழிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன குடும்பத்தோட பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது

0: ஓகேங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செலவழிக்கும் நட்பு அப்படிங்கும்போது நம்மளும் கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப செய்யணும் இல்லையா, சும்மா வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் செலவழிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன குடும்பத்தோட பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது குடும்பத்தோட பொருளாதாரத்தோட சேர்த்து அப்படியே இதை கொண்டு வந்துட்டாங்க அந்த டாப்பிக்கை. ஓகே, நாம் கேட்குறது என்ன அப்படின்னா, செலவழிக்கும் நட்பு அல்லது அறிவுரை வழங்கும் நட்பு இந்த சூழலில் எது தேவைப்படுது அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். சுயநலம் சார்ந்ததாக இருக்கும் செலவழிக்கும் நட்பு நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்க மட்டுமே பயன்படுத்தும், கடினமான காலத்தில் நம்மை விட்டு சென்று விடும். அறிவுரை கூறும் நட்பு நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும், நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கூடவே உறுதுணையாக நிற்கும், நமது நிறை குறைகளை நேரடியாக சுட்டிக்காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ், கீதா, சண்முகநகர், மூக்கனூர்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜெய கிருஷ்ணபுரம், சஹானா, ஆதரன், நிபுலா, யோகவர்ஷினி இவங்க வந்து சிக்கனம் தான் ரொம்ப தேவை, ஆனால் செலவழிக்கும் நட்பு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவுரை கூறும் நட்பு ஆபத்தில் உதவும் நட்பு என்பது என்னுடைய அனுபவ கருத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை வந்து தென் பொன்முடியிலிருந்து ராஜாமணி சுரேஷ்குமார் சொல்லியிருக்காங்க. ஸோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து அறிவுரை சொல்லும் தோழி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானூர்லேருந்து ராஜகீதா ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கிற தோழி யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சிந்து சொல்லுங்க. சிந்து, செலவழிக்கும் நட்பு தேவையா அல்லது அறிவுரை வழங்கும் நட்பு தேவையா?
1: அறிவுரை வழங்கும் நட்பு மேம் தேவை மேம். ஏன்னா காசு எல்லா யாருனாலும் செலவு பண்ணலாம் மேம், ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு நல்ல ஒரு அட்வைஸோ, நமக்கு ஏதாவது என்ன கேட்கும் போது நல்ல அட்வைஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லுவாங்க. காசு யாருனாலும் செலவு பண்ணலாம், ஆனா நல்ல அறிவுரை வந்து நல்ல நட்பு மட்டும் தான் மேம் கொடுக்க முடியும்.
0: பட் எல்லாருக்குமே அந்த செலவழிக்கிற மனசு வராதுல்ல?
1: ஆமாங்க மேம், ஆனாலும் காசு வரும் போகும் மேம். ஆமா, நல்ல அறிவுரை வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் கிடைக்கும் மேம்.
0: ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. சோ நல்ல அறிவுரை வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த சூழல்ல தேவைப்படுவது எது அப்படிங்கறதான், செலவழிக்கும் நட்பு அல்லது அறிவுரை கூறும் நட்பு எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2311213 3211346.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற தோழி யாருங்கிறது வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: சாந்தி செல்வப்பன், போத்தனூர் கோணவாய்க்கால் பாளையத்திலிருந்து பேசுறேன்.
0: கோணவாய்க்கால் பாளையம் பகுதியில இருந்து பேசுறீங்க. நாம கேட்டிருந்த கேள்வி வந்து, இப்போதைய சூழல்ல தேவைப்படுறது செலவழிக்கும் நட்பா அல்லது அறிவுரை கூறும் நட்பா, உங்க கருத்து என்ன?
1: இப்போதைக்கு இல்லைங்க மேடம். எப்பவுமே வந்து நம்ம பொருள் உதவி எதிர்பார்க்காம நம்ம நட்புக்குள்ள வந்து ஒளிவு மறைவு இல்லாம நம்ம பேசும்போது அவங்க தெளிவா நம்மளுக்கு ஒரு நல்லது சொல்லுவாங்க. அந்த பொருள் உதவியை நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுல நட்பே இல்லைங்க மேடம். அதனால நம்ம வந்து என்னைக்குமே வந்து நட்புக்குள்ள வந்து நல்ல ஒரு அன்பான ஒரு நம்ம கஸ்டமர்ஸை பகிர்ந்திக்கிற மாதிரி ஒரு நல்ல தோழி நல்ல நட்பு என்னைக்குமே லாஸ்ட் வரைக்கும் நினைக்கும் மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே நட்புக்குள்ள வந்து நல்ல நட்பு வேணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்காம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற தோழி வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நிவேதிதா
0: சொல்லுங்க. நிவேதிதா, இந்த சூழல்ல எந்த மாதிரியான நட்பு நமக்கு தேவைப்படுது?
2: செலவு செய்யற நண்பர்களை விட ஆபத்தான நேரத்துல உரிய நேரத்துல நல்ல விஷயமா நமக்கு அறிவுரை சொல்றவங்களும் தெரிஞ்சவங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்ப வந்து உங்களுக்கு பண உதவி தான் தேவைப்படுது, அந்த ஆபத்து வந்து பண உதவி தான் வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரி டைம்ல
2: பண உதவிதான் தேவைப்படுதுங்கிற பட்சத்துல நீ இத பண்ணு, இது பண்ணுனா உனக்கான தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு ஒரு நல்ல அறிவுரை கூறுறாங்க பாருங்க. அவங்க உதவியை நம்ம ஏத்துக்கலாம்.
0: ஓகேங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சோ எப்படி நம்ம கேட்டாலும் அவங்களோட பதில வந்து கரெக்டா இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்றைய யாரு பேசியிருக்காங்க, நல்ல அறிவுரை கூறும் நட்பே சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரிய வதம்பச்சேரி பகுதியிலேருந்து நமக்கு பதில் சொல்லியிருக்காங்க. தர்ஷினி அவினாஷிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைய நவீன காலத்தில் நமக்கு ஏன் வம்பு என்று செல்பவர்களே அதிகம், எனவே நம் நிறை குறைகளை கூறும் நட்பே அறிவுரை கூறும் நட்பே தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அறிவுரை கூறும் நட்பு தான் மெஜாரிட்டியாக வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அறிவுரை கூறும் நட்பு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, தோழிகள் தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அடுத்து ஒரு தோழி வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?

0: நான் இங்கே கோவையிலிருந்து பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து.
1: ஓகேங்க, ஓகே சொல்லுங்க. அறிவுரை கூறும் நட்பா, செலவழிக்கும் நட்பா, எது முக்கியம்?
0: முதல் நல்லா பேசணுங்க, அதுதாங்க உண்மையான நட்பு. எல்லாருமே நம்ம கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம பேசுறது இல்லைங்க. அவங்கவுங்க தேவைகளுக்காக பேசுறாங்க, அப்புறம் தேவை முடிஞ்சவன அப்புறம் நம்மள கண்டுக்கிறதே இல்லைங்க. அது சொல்ல போனா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நட்பு வேணுங்க நம்மளுக்கு.
1: நீங்களும் அறிவுரை எல்லாம் கொடுப்பீங்களா உங்க
0: பேசக்கூடாது
1: ஃப்ரெண்ட்ஸ்க்கு?
0: இல்லைங்க.
1: நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அறிவுரை எல்லாம் வழங்குவதுண்டா?
0: வழங்குவங்க, சொல்லுவங்க. அந்த அளவுக்குலாம் அறிவுரை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க. மத்தவங்க அறிவுரை நம்ம கேட்டுக்குவோங்க. ஆனா எல்லாருமே பொதுவா வந்து எல்லாருமே அவங்கவுங்க அந்த மாதிரி நட்பு வேணும், இந்த மாதிரி நட்பு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா. உண்மையான நட்பு நம்மளும் அந்த மாதிரி இருந்தாதானே அவங்க நம்மளுக்கு திருப்பி அந்த நட்பு தருவாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கணும் இல்லைங்க அவங்க கிட்ட.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா ஷேர் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: ஓகே, ஸோ அடுத்து ஒரு தோழி வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் நரசிங்கபுரம் கிராமத்துல இருந்து ராஜி பேசுறேங்க.
1: ராஜி சொல்லுங்க, அறிவுரை வழங்கும் நட்பா அல்லது செலவழிக்கும் நட்பா, இது தேவை?
2: அறிவுரை பெரியதாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனா தோழி ஒரு காலத்துக்கு முன்பு அப்படின்னா ஒரு 15-20 ஆண்டு கால நட்புல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக நிறைய அவங்க பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன பிடிக்குங்கிறத வெளியூர் போனா வாங்கிட்டு வர்றதாக இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு போனா உணவு சமைச்சு தர்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. இப்ப இன்றைய காலகட்டம் நான் அவங்களுக்காக செலவு
1: பண்றேன். நட்பா இருக்கீங்க.
2: இன்றைய கால சூழல்ல வெளியூர் பயணங்கள்ல ஒரு முக்கியமான எங்க ஒரு போகணும் அப்படின்னா அவளையும் தொடர்பு கொண்டு அவளுக்கு வருகை தருவது உறுதியாச்சுன்னா இருவரும் பேசி வச்சு அந்த வெளியூர் பயணத்தை மேற்கொள்றோம். அந்த பயணத்தின் போது ஏற்படக்கூடிய பல்வேறு இடங்கள் பார்ப்பதா இருக்கட்டும், சமீபத்துல சென்னை உலா எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம், சென்னை போயிட்டு இந்த பேருந்துல விரும்பி ஏற்கனவே நான் பயணித்தது உண்டு. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவளுக்காக மற்ற இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தளம் அமைந்தது. இருவருக்குமே பெரிய மகிழ்ச்சி தான். செலவு பண்ணதுல நான் எதையும் பொருட்படுத்தவில்லை, முழுமையான செலவுகளை நான் செய்தது உண்டு. அது ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி, அதற்கான ஒரு கடினமும் இல்லை. இருவருக்குமான நட்புல இது ரொம்ப அழகியலாக இருந்தது எங்களுக்குள்ளே.
1: ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ செலவழிக்கும் நட்பு அப்படிங்கும் போது நான் செலவழிச்சா கூட அது நல்ல நட்பு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நிகழ்ச்சியில அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சொல்லுங்க.
1: செலவழிக்கும் நட்பா அறிவுரை வழங்கும் நட்பா, இது தேவை இந்த சூழல்ல?
3: அறிவுரை நட்பு தாங்க மேடம் தேவைங்க.
1: அறிவுரை நட்பு தான் தேவை. ஏன்னா
3: நாம ஒரு இடத்துக்கு போறோம்னா நமக்கு அது தெரியாதது ஒருத்தர் வந்து அறிவுரை படுத்துறாரு இல்லைங்க, சொல்லி தர்றாங்க இல்லைங்க, அது கத்துக்கிறது அந்த நட்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நட்புங்க.
1: ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. ஸோ தோழிகள்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் தோழிகள்கிட்ட.

தங்க மாளிகை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த எல்லாம் ஹலோ தோழி. இன்னைக்கு தோழிகள்கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே செலவழிக்கும் நட்பு அல்லது அறிவுரை வழங்கும் நட்பு இந்த நேரத்தில் தேவைப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நல்ல அறிவுரை கூறும் நட்பே மிகச்சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவை தேவராயபுரம் பகுதியிலேருந்து ராஜி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய தோழிகள் வந்து அறிவுரை கூறும் நட்பு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தேவைக்கு ஏற்ப அறிவுரை வழங்குவது என்பது மிக மிக சிறந்தது. பண தேவை என்று வரும்பொழுது உதவி செய்வதும் சிறந்த நட்பு. சில சந்தர்ப்பங்களுக்காக அறிவுரை தேவைப்படும் போது வழங்குவதும் சிறந்த நட்பு. நமது சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதே சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் உமா மகேஸ்வரி விஜயகுமார் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, இனியாஃபம் ரெயின்போ 103 கோவில அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். 1 மணிக்கு நம்ம வந்து லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் கேம் ஷோ வந்து விளையாட போகிறோம். 2:30 ஊர்புறத்தலை நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸ்ஸி அவர்கள். 3:02 கிராம ஃபோனும் 103 நேயர் விருப்பம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

மாலை 5 மணிக்கு சித்திரச்செவ்வானம், கதைகள் வழியே திருக்குறள், 6 மணிக்கு பூச்செண்டு நிகழ்ச்சி, 6:40 டீ கடை, நேயர்களின் பங்கேற்பு நிகழ்ச்சி, 7:32 ஏறுமுறம் நிகழ்ச்சியில தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வனவரமியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். மயிலிறகு காலத்தை வென்ற காவிய பாடல்களின் தொகுப்பு. இரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி, 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக்கு கேட்கலாம். அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. இன்னைக்கு நாம கேட்டிருந்தது அறிவுரை வழங்கும் நட்பு அல்லது உங்களுக்கு செலவழிக்கும் நட்பு. இந்த நேரத்தில் எது சிறந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அறிவுரை கூறும் நட்பே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியிலிருந்து பிரியா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெசேஜ் பண்ணும் நினைக்கிற நேர்கள் 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அதே மாதிரி கால் பண்ணும் நினைக்கிற நேர்கள் 2311-0301-2311-7046 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் அழைக்கலாம். வெளியூர்லேருந்தோ கைபேசிலேருந்தோ அழைக்கிற நேர்கள் மறக்காமல் 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து நீங்கள் அழைக்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனை

0: அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களைக் கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்ச்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்று வழிப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும், மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்க பொருட்களுக்கு

0: கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள் FM Rainbow 103 கோவில நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்தையிலும் ஹலோ தோழி. ஸோ வசந்தையிலும் ஹலோ தோழியில இன்னைக்கு நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, நமக்கு செலவழிக்கிற நட்பு அல்லது அறிவுரை வழங்கும் நட்பு எது வந்து நல்ல நட்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ தொடர்ந்து தோழிகள்லாம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. இந்திரபிரியா பூபதி மூக்கனூர்லேருந்து, இரண்டு நட்புமே அவசியம், அவசியத்திற்கும் கஷ்டத்திற்கும் உதவும் நட்பும் தேவை. நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் நல்வழி காட்டி அறிவுரை கூறும் நட்பும் தேவை. இரண்டுமே இரண்டு கண்களை போன்றது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தோழிகள் வந்து ரொம்ப அழகாக தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.
2: நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதார செய்கோலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
5: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
4: கொடிசியா தொழிற்வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

பார்த்தாச்சு. பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டும்

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, நம்ம கேட்ட தோல்விக்கு கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூக்கனூர்லேருந்து மலர்கொடி சிவகுமார் அவங்க வந்து நட்பே முக்கியம்தான் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லா தோழிகளுமே ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லியிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, இரண்டுமே முக்கியம் அப்படின்னும், நிறைய பேர் வந்து அறிவுரை வழங்கும் நட்பு தான் இந்த சூழலில் தேவைப்படுது. ஏன்னா ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசுகிறக்கே வந்து இந்த காலத்தில் தயங்குற இந்த நேரத்தில் அறிவுரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சரியான நேரத்தில் வழங்கப்படுற அறிவுரை வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்ய வைக்கக்கூடியது, கூடவே நிறைய விஷயங்களை தவிர்க்கவும் வைக்கக்கூடியது. அதனால் அறிவுரை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அழைத்து பேசிய எல்லா தோழிகளுக்கும், கூடவே நமக்கு மெசேஜ் பண்ண எல்லா தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: நேரம் 1 மணி.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம் லஞ்ச் டைம் கேம் ஷோ.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு லஞ்ச் டைம் கேம்

0: ஆக்சுவலாக என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பொருளை பற்றி மூணு க்ளூ கொடுப்பேன். மூணு க்ளூவுமே மூன்று வார்த்தைகளாக தான் இருக்கும். அந்த வார்த்தைகளை வச்சு அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். மூன்று பொருள், மூன்று க்ளூஸ் என்ன அப்படின்னா, முதல் பொருளுக்கான க்ளூ சுண்ணாம்பு வெள்ளை போர்டு அப்படிங்கிறது தான். இந்த க்ளூவை வச்சு இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிச்சி உடனே கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 231-2103, 231-7046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 042-22 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் நீங்க மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சோ சண்ம சுந்தரம்.
0: ஓகேங்க, சரியான பதில் தெரிஞ்சதா? சுண்ணாம்பு வெள்ளை போர்டு, அது என்ன பொருள்?
1: சுண்ணாம்பு
0: வெள்ளை போர்டு.
1: வெள்ளை ஓடா?
0: வெள்ளை போர்டு, போர்டு கரும்பலகை.
1: போர்டு, பிளாக் போர்டு.
0: ஆ,
1: சாக் பீஸ் அண்ட் பிளாக் போர்டு.
0: சாக் பீஸ் அப்படிங்கிறது சரியான பதில், சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலேருந்து ஆன்சர் வந்திருக்கு. விஜயகுமார், உமா மகேஸ்வரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நீர் யார் காத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் அம்மா, நான் சூலூர் மாவட்டம் கோவை மாவட்டம் கோவை சூலூர் வட்டத்திலிருந்து வேலப்பனை கிராமத்திலிருந்து ரத்னம் பேசுறேன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி வெள்ளி சத்தம் பாட்டு.
2: என்னங்கம்மா?
0: வெள்ளி சத்தம் பாட்டு.
2: வெள்ளி சத்தம் பாட்டுங்களா?
0: சத்தம், சத்தம் சவுண்ட் இருக்குல்ல, சத்தம் பாட்டு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேங்க, இப்ப நான் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, வெள்ளி சத்தம் பாட்டு அப்படிங்கறத அடுத்து எந்த நேயர் அவங்க வந்து பதில் சொல்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரிக்கு, மதிய வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
3: நான் இங்க பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா?
3: இசைத்தட்டு.
0: இசைத்தட்டு
3: அந்த டேப் ரெக்கார்டுக்கு போடுறோம்லங்க.
0: ஓகே, ஓகே, கேசட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது சரியான பதில் தானே அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிறது வெள்ளி சத்தம் பாட்டு அப்படிங்கறது. இது என்ன பொருளா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணி உடனே எங்களுக்கு சொல்லலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: ஆலாங்கொம்பு தண்ணீர் தம்பதியிலிருந்து விஜயகுமார்.
0: விஜயகுமார், சொல்லுங்க என்ன ஆன்சர்?
4: கொலுசு.
0: கொலுசு அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோ கொலுசுன்னு சொல்லி சரியா ஆன்சர் பண்ணிருக்காரு. அடுத்த கேள்வி என்னங்கறத சொல்லிடுறேன். என்னன்னா, சாப்பாடு வட்டம் அல்லது சதுரம், மரம் அல்லது இரும்பு. இதுதான், மறுபடியும் சொல்றேன், சாப்பாடு வட்டம் அல்லது சதுரம், மரம் அல்லது இரும்பு. இது என்னவா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணிட்டு உடனே எங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 231-2103, 231-7046.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு 3 க்ளூஸ் கொடுப்பேன், அதை வச்சு அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாப்பாடு வட்டம் அல்லது சதுரம், மரம் அல்லது இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளூ கொடுத்துருக்கோம். அதை வச்சு நிறைய ஆன்சர்ஸ் வந்துச்சு. ஸோ சண்முக சுந்தரம் தட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காரு. எல்லப்பாளையம் பழனிசாமி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தென்பொன்முடி ஸ்ரீராம் பிரகதீஷ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகம் பதில் சொல்லியிருக்காரு. கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காங்க. தோசைக்கல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கீதா முருகேஷன் சரியான பதில் தான் செக் பண்ணிக்கலாம். தர்ஷினி அவினாஷில இருந்து தட்டு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சண்முகா நகர் பூங்கனூர்ல இருந்து ஆன்சர் வந்திருக்கு. பிரமீலா சென்னையில இருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகா மூக்கனூர்ல இருந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சோ அடுத்ததா பார்த்தோம்னா, மல்லிகா மந்திராசலம் பதில் சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி பதில் சொல்லியிருக்கீங்க. தூத்துக்குடி பகுதியில இருந்து ஆன்சர் வந்திருக்கு. அடுத்ததா ராமகிருஷ்ணன் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. தட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கால்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. யாரு சரியான பதில் சொல்ல போற நேயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகேங்க. நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, சாப்பாடு வட்டம் அல்லது சதுரம், மரம் அல்லது இரும்புன்னு கேட்டிருந்தேன். அடுத்த கேள்வி உங்களுக்கு, 6 மீட்டர் நிறம் காஞ்சிபுரம் அப்படிங்கறதா. மறுபடியும் சொல்றேன், 6 மீட்டர் நிறம் காஞ்சிபுரம். சரியான பதில் என்ன அப்படிங்கறத உடனே எங்களுக்கு நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டலாம். அடுத்த கேள்வி, நாள் ராசி பலன் கிழித்தல் அப்படிங்கறதா அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு ஆன்சர் சொல்றாங்களான்னு பாத்தலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: என்னங்க என்ன சொன்னீங்க?
0: நாள் ராசி பலன் கிழித்தல்.
2: என்னங்க?
0: நாள் ராசி பலன் கிழித்தல் அப்படிங்கறதா. இது வந்து ஒரு பொருள். இது என்ன பொருள்?
2: காலண்டர்.
0: காலண்டர். ஓகே, சூப்பருங்க. என்ன இது, எல்லாருமே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்களா? அடுத்த கேள்வி என்னன்னா, நுரை வாசனை தலை அப்படிங்கறதா இதுக்கு ஆன்சர் பண்றாங்களாங்கிறத பாத்தலாம். வணக்கம்.
3: மதிய வணக்கம் சகோதரி.
0: மதிய வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கணேஷ் சிரமகிருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க. நுரை வாசனை தலை என்ன? அது ராஜா அங்கீகாரம் பொன் அப்படிங்கறதா. ராஜா அங்கீகாரம் பொன் என்ன ஆன்சர் அப்படிங்கறத உடனே எங்களுக்கு அனுப்புங்க. ஜெயகாந்த் கணபதியில இருந்து மெசேஜ் பண்ணிருக்காரு. சிங்காநல்லூர் பகுதியில இருந்து ஜெயலட்சுமி ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி பகுதியில இருந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க.

0: மல்லிகா மந்திராச்சலம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பீடம்பள்ளி பகுதியிலேருந்து வாசுதேவன் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பரிசு பொருளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. யாருன்னா அன்னூர்லேருந்து கார்த்திகேயன் பதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து நாட்காட்டியெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாரு. அடுத்ததாக வந்து பிரமீலா சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ கேட்டிருந்தது ராஜா அங்கீகாரம் பொன் அப்படிங்கிறது தான். ராஜா அங்கீகாரம் பொன் இதற்கு வந்து என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 231-2103-231-7046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.
1: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உடனே உடனே கூட தள்ளுபடி சொல்லிருவாங்க. அப்ப உண்மையான விலை இருக்க உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பொருளை பத்தி 3 க்ளூ கொடுத்துட்டு இருக்கேன். அந்த க்ளூஸ் வச்சு அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். க்ளூனா ஜஸ்ட் வார்த்தைகள்ல நான் 3 வார்த்தைகள் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். 3 என்ன சொல்றது, அதை பத்தி நம்ம வந்து ஒரு க்ளூ மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ராஜா அங்கீகாரம் பொன் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுக்கு வந்து ஆன்சர் நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சுவாமி கோயம்புத்தூர்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோன்னா வரதராஜ் கீதா சண்முகா நகர் பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா முத்துலக்ஷ்மி அசோகன் இவங்க வந்து ஆரஸ்புரத்துலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. உமா கணேஷ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஷோ சண்முக சுந்தரம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கோணமலை ஆனந்தன் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ சரியான பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் நேயர்களும் காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சுதாமா, நான் பீரம்பளி வாசுதேவ். நல்லா இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே. நன்றி
0: நன்றி.
1: மகுடம்
0: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ஏன்னா சரியான பதில் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த கேள்வி அடுத்த நேயர்கிட்ட நம்ம கேட்டலாம். வணக்கம். ஓகே, ஸோ நேயர்கள் வந்து பேச வரதுக்கு முன்னாடி உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பேசுறது தெளிவா கேட்கும் இல்லையா. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? இந்த வணக்கம். மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மூன்று ஒன்று ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஆறு. நம்ம கேட்டிருக்கிறது கல்வி லைப்ரரி இரவல் அப்படிங்கிறது. கல்வி லைப்ரரி இரவல் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் நிறைய ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா அன்னூர்லேருந்து கார்த்திகேயன் ஆன்சர் பண்ணியிருக்காரு. பாண்டியநகர் இந்திராணி சரியான பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டு சொல்லியிருக்காங்க அவங்க. கோணமலையிலேருந்து பதில் வந்திருக்கு. பீடம்பள்ளியிலேருந்து பதில் வந்திருக்கு. நிகழ்ச்சியில் காத்திருக்கிற நேயர் யாருங்க? இந்த வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
2: புத்தகம்
0: சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்த கேள்வி எது வந்து, அடுத்த ஒரு கேள்வினா துணி நூல் பெடல் அப்படிங்கறதான். இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கறத நேயர்கள் சொல்லலாம். அழைக்கலாம் போன்ல 2311 3031 3231 7046 இந்த நம்பருக்கு தான் நீங்க அழைக்கணும். வெளியூர் நேயர்கள் கைபேசியில் இருந்து அழைக்கிறவங்க மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். தினமும் காலை மணி 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி. ஸோ சரியான பதில வந்து அனுப்ப ஆரம்பிச்சு

0: முடிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் ஆன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. சண்முக சுந்தரன் ரமண முதலி புதிர் பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க இந்த வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர்லேருந்து பேசுறீங்க.
0: சொல்லுங்க, சரியான பதில் என்ன?
1: தையல் மிஷின்.
0: தையல் மிஷின் அப்படிங்கிறது சரியான பதில். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டே இருங்க. அடுத்தடுத்து கேள்விகளும் எங்கிட்ட வந்து நிறைய இருக்கு. ஸோ கேள்விகளையும் கேட்க நான் தயாராக இருக்கேன். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
2: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலையா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. ஸோ இதுவரை நம்ம கேம் ஷோ மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். நான் வந்து இப்போது நம்ம சௌமியா மேம் கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேர்கள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றாங்க, அதனால இந்த கேமை நம்ம இப்போ எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பொருளை பற்றி 3 க்ளூ கொடுப்பேன், ஆனால் 3 க்ளூவையும் ஒன்றா நான் கொடுக்க மாட்டேன். முதல்ல ஒரு க்ளூ கொடுப்பேன், அந்த ஒரு க்ளூ வச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஒரு க்ளூ கொடுப்பேன், அடுத்த ஒரு க்ளூல யாரெல்லாம் கெஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு க்ளூ கொடுப்பேன், அதை வச்சு யாரெல்லாம் கெஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ முதல்ல வந்து நான் கொடுக்க போற க்ளூ ஆடி மாசம் அப்படிங்கறதா. இந்த ஆடி மாசத்தை வச்சு யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஸோ நேயர்கள் வந்து கால் பண்ணலாம், கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2311-2103-2311-7026. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம். ஓகே, நேயர் அடுத்து வந்திருக்காங்க. வணக்கம். ஓகேங்க, உங்களுக்கான முதல் க்ளூ என்ன அப்படின்னா, ஆடி மாசம் கெடாவெட்டு. ஓகே, கெடாவெட்டுன்னு சொல்லியிருக்கேன்.
1: அம்மன் பண்டிகை ஜாஸ்தி இருக்குங்க.
0: ஓகேங்க ஓகேங்க. ஸோ அம்மன் பண்டிகையா இருக்கலாம், இல்ல கெடாவெட்டா இருக்கலாம், எதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு பொருள் அப்படிங்கறது நம்ம சொல்லிட்டோம். முதல்ல வந்து ஆடி மாசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஆடி மாசம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பொருளை பத்தி கேட்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த க்ளூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நேயர் வந்து நம்ம கிட்ட பேசினாங்கன்னா, அவங்க வந்து கெஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அடுத்த க்ளூ வந்து டக்குன்னு கொடுத்துடலாம். அவங்களால கெஸ் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த க்ளூவை இப்போ நான் கொடுக்க போறேன். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லப்பாளையம் பழனிசாமி சொல்லியிருக்காரு. அடுத்ததா பிரமீலா சென்னையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சிங்கானல்லூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி பதில் சொல்லியிருக்காங்க. ஆடி வெள்ளி ஸ்பெஷல் என்னது, ஆடி வெள்ளி ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? பத்மநாபன். உங்களுக்கான க்ளூ வந்து ஃபர்ஸ்ட் ஆடி மாசம் சொன்னேன், ரெண்டாவது இது ஒரு தானியம். ஓகேங்களா? ஸோ தானியம்ங்கிறது ரெண்டாவது க்ளூ. இந்த க்ளூ வச்சு அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்களேன்.
1: தானியங்களா?
0: கூழ் ஊற்றுவாங்க. ஓகே, இது ஒரு தானியம்னு சொல்லியிருக்கேன், ஆடி மாசம்னு சொல்லியிருக்கேன். அடுத்த க்ளூ வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த நேயர்கிட்ட பேசி நம்ம கொடுத்தலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-2103-2311-7026. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, நமஸ்காரம்.
0: நமஸ்காரம், யாரு இருந்து பேசுறீங்க?
2: சுஜாதா, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க சுஜாதா, என்ன ஆன்சர்?
2: ஆன்சர் வந்து ஆடிப்பட்டம் தேடி பார்த்து அதுல வந்து நெல்லுன்னு சொல்றேங்க மேடம்.
0: நெல்லுன்னு சொல்றீங்க. ஓகே, சோ நெல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சுஜாதா கெஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாரு இருந்து? வணக்கம். வணக்கம், யாரு இருந்து? ஹலோ,
1: திருமலை நகர் ராஜேந்திரன் பேசுறேன்.
0: ராஜேந்திரன் சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
1: ஆடிப்பட்டம் தேடி விதை.
0: ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கும் போது என்னவா இருக்கும் அது? நான் வந்து முதல் க்ளூ வந்து ஆடி மாசம் சொன்னேன், ரெண்டாவது க்ளூ வந்து இது ஒரு தானியம்னு சொன்னேன். சோ என்னவா இருக்கலாம்?
1: ஆடிப்பட்டம்.
0: ஓகே, நெல்லுன்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காரு, சரியான பதில் தானா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கலாம். நாம அடுத்து ஒரு நேயர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்துக்கு அடுத்த க்ளூவையும் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ முதல் க்ளூ என்ன கொடுத்துருந்தோம், ஆடி மாசம். ரெண்டாவது க்ளூ தானியம் சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ மூணாவது க்ளூவும் நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மூணாவது க்ளூ என்ன அப்படின்னா, மெரூன் கலர் அப்படிங்கிறது. இந்த மூணு க்ளூவும் வச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். தென் பொன்முடி சுரேஷ்குமார் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சிங்கானூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி பதில் சொல்லிட்டீங்க. அடுத்ததா

0: எல்லப்பாளையம் பழனிசாமி ஆன்சர் பண்ணியிருக்காரு. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்து அப்படிங்கிறத பார்த்தலாம். வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூபதி.
0: பூபதி, சொல்லுங்க பூபதி, என்ன ஆன்சரா இருக்கலாம்? வரகு. வரகு, ஓகே வரகு. அது ஃபுல் நேம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் தொடர்ந்து பேசுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2311-2103-2311-7046. தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு சரியான பதில் சொல்லியிருக்காரு. வீரதுரை அரியலூர் பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சந்திரசேகர் கருவேலங்காடு பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கனக்கம்பாளையம் சசிகலா திருப்பூர்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மல்லிகா மந்த்ராசலம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பிரமீலா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததா திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் ராமகிருஷ்ணன் சண்முகநகர் மலர்குடி சபரிப்பிரியா ஆர்எஸ்புரத்துலேருந்து முத்துலக்ஷ்மி அசோகன் செல்வபுரம் சையத் ரசூல் இவங்க எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கிறேன் நேயர் யாருங்க? இந்த வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ.
0: ஆ வணக்கம்ங்க, என்ன பதிலாக இருக்கலாம்? கேழ்வரகு. கர சரியான பதில். நம்ம வந்து ராகின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ ராகி கூழ் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஆடி மாசம். ஓகேங்க, சூப்பருங்க சூப்பருங்க. சோ அந்த மூணு கெஸ் பண்ண மூணுல வந்து ஒண்ணு கரெக்டா இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோ அடுத்து ஒரு மூணு க்ளூஸ் வந்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. லஞ்சில் வந்து லஞ்ச் டைமில் கேம் ஷோ கேட்டுட்ருக்கோம். ஸோ கேம் ஷோவில் நம்ம என்ன கேம் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை பற்றி 3 க்ளூ அடுத்தடுத்து கொடுப்போம். அந்த க்ளூஸ் வச்சு அது என்ன பொருள்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ நான் கொடுக்க போகிற க்ளூ என்ன அப்படின்னா, ஷாக் அப்படிங்கிறது முதல் க்ளூ. இந்த க்ளூ வச்சு யாரெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2310301 2311 7063 முதல் க்ளூ என்ன அப்படின்னா, ஷாக் அப்படிங்கிறதான். இது என்ன பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கண்டுபிடிக்கலாம். மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கு. ராமகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காரு, அது மின்சாரம் தானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நேயர்கள் கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காம 04422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நேரம் 1:41:25. முதல் க்ளூ வந்து ஷாக் அப்படிங்கறது கரண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷி பிரபு தேவி ஸ்ரீசாய் கரண்ட் ஒரு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சகானா ஆதிரன் நிபுலா யோகவர்ஷினி அவங்க. அடுத்ததா எல்லப்பாளையம் பழனிசாமி மின்சாரம்னு சொல்லியிருக்காரு. பாண்டிய நகர் இந்திராணி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எலக்ட்ரிக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் மூர்த்தி சூலூர்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த க்ளூ பார்த்தோம் அப்படின்னா, இந்த க்ளூ வந்து கேட்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷாக் சொன்னோம், ரெண்டாவது க்ளூ வந்து டிக் டிக் அப்படிங்கறதான். இந்த டிக் டிக் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஷாக்கோட நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொருளை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே எங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆறுசாமி தடாகம் பகுதியில இருந்து மின்னலா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கடிகாரம்னு சொல்லிட்டு எல்லப்பாளையம் பழனிசாமி, ஓ நம்ம டிக் டிக்னு சொன்னதுனால அவர் கடிகாரம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சண்முக சுந்தரம் அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு சரியான பதிலா. கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்வபுரம்ல இருந்து சையத் ரசூல் சொல்லியிருக்காரு. சிங்கானலூர் ஜெயலட்சுமி அவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: ஹலோ, கவிதா.
3: கவிதா எங்க இருந்து பேசுறீங்க? கவிதா
4: போத்தனூர் மேம்.
3: ஓகே, என்ன ஆன்சர்?
4: ஹாரர் மூவி.
3: ஹாரர் மூவி. ஓகே, நான் சொல்லியிருந்தது மின்சாரம் அப்புறம் டிக் டிக். ஓ, டிக் டிக்னு சவுண்டு வரும்போது இந்த என்ன சொல்ற, ஹாரர் மூவிஸ்லாம் ஒரு மாதிரி டிக் டிக்னு சவுண்டு கொடுத்து நம்மளை அப்படியே சஸ்பென்ஸாக கொண்டு போவாங்களே அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியிலேருந்து மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அந்தோனி ராஜ் சென்னையிலேருந்து பதில் சொல்லியிருக்காரு, மின்சாரம்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கணேஷ் மூர்த்தி சூலூர்லேருந்து இண்டிகேட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓகே, டிக் டிக். அடுத்த க்ளூ என்னன்னா ஆன் ஆஃப் அப்படிங்கிறது. சரி, இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் இல்லையா. நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் 04422 இந்த இணைப்பு எண்ணும் சேர்த்தாளிங்க நேயர்கள். இதயமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லப்பாளையம் பழனிசாமி கேட்டிருக்காரு. பட் நான் மின்சாரம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்ததாக ஜெய கிருஷ்ணபுரம் சகானா ஆதரன் நெபுலா யோக வர்ஷினி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: ஹலோ மேம்.

0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: நான் இங்க கடவாயிலிருந்து சத்யா பேசுறேங்க.
0: சத்யா சொல்லுங்க. சத்யா, என்ன ஆன்சர்?
1: சுவிட்ச் போர்டுங்களா மேம்?
0: சுவிட்ச் போர்டு, சரியான பதில் சத்யா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றிங்க மேம்.
0: ஓகே சார், சத்யா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, சரியான பதில் சொல்லிட்டாங்க, ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. வரதராஜ் கீதா சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அரசுபுரத்துலேருந்து முத்துலட்சுமி அசோகன் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம விளையாண்ட கேம் ஷோவில் நிறைய நேயர்கள் பங்கேற்று சரியான பதிலை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பதிவுள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று

0: ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கார்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டுடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு மன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
2: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணவரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறியவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சனை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதலமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கூறினார். சம்பாக்கி சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்தவுள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12வது மற்றும் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட கிரடல்வர் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெறவுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மன மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நீங்கள் சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கணும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. பாலக்காடுல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியினுடைய தட்ப வெப்பநிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

0: The Ministry of Environment, Forest and Climate Change informed that interested individuals can submit their responses supported by documentary evidence or other verifiable material through email at mshbcaravali@gmail.com within 3 weeks. Martyrdom Day is being observed by the Congress and the two factions of the Trinamool Congress in West Bengal today. On the 21st of July 1993, 13 workers of the Youth Congress were killed by the police firing in Kolkata. In China Open Badminton, India's H.S. Pranoy's campaign ended in the opening round after a 21-10, 21-14 defeat to Malaysia's Leong Jun Hao in Changzhou today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for coordinated efforts to prevent paper leaks in future examinations, reiterates government's commitment to ensuring strict action against those involved in NEET paper leak. Proceedings in both houses of parliament disrupted amid opposition uproar on various issues. 11 people killed, several others trapped after tunnel collapses in Sikkim's Namche district. Rescue operation underway. Prime Minister assures Sikkim Chief Minister of all possible assistance. IMD issues red alert for very heavy rainfall over Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh for today. And with that, we end the midday news.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்கலாம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய சுகாதார ஆணையத்தால் செயல்படுத்தப்படும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டமானது ஏழை மற்றும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை சுகாதார சேவைகளுக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் என்ற பணமில்லா மருத்துவமனை சிகிச்சை காப்பீட்டை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் என்பது சுகாதார சேவைகளை துறைவாரியாகவும் பிரிவுகளாகவும் வழங்கும் அணுகுமுறையிலிருந்து விரிவான மற்றும் தேவை அடிப்படையிலான சுகாதார சேவைக்கு மாறுவதற்கான ஒரு முயற்சியாகும். இந்த திட்டம் ஆரம்ப 2ஆம் மற்றும் 3ஆம் நிலைகளில் உள்ள சுகாதார அமைப்பை முழுமையாக கையாள்வதற்காக முன்னோடியான தலையீடுகளை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் தாய் மற்றும் குழந்தை நலன், தொற்றா நோய்க்கான சிகிச்சை, இலவச அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் நோய் கண்டறிதல் உள்ளிட்ட விரிவான முதன்மை சுகாதார சேவைகளை மக்களின் வீடுகளுக்கு அருகிலேயே வழங்குவதாகும். இந்த மையங்கள் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைப்பதற்காக தடுப்பு சுகாதார பராமரிப்பையும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் ஊக்குவிக்கின்றன. இத்திட்டம் 50 கோடிக்கும் மேற்பட்ட நலிவடைந்த தனிநபர்களை உள்ளடக்கியதுடன் வருமானத்தை பொருட்படுத்தாமல் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களையும் உள்ளடக்கியது. இத்திட்டத்தின் மூலம் பயனடையவிருக்கும் பயனாளிகள் நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு பட்டியலிடப்பட்ட அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகளிலும் இலவச மருத்துவ சிகிச்சையை பெறலாம். இத்திட்டத்திற்கு வயதோ பாலினமோ எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. மருத்துவமனையில் சேர்வதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய செலவுகள் உட்பட முதல் நாளிலிருந்தே காப்பீடானது வழங்கப்படுகிறது. 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் அவர்களின் பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் தங்களது குடும்பத்தின் தற்போதைய காப்பீட்டு வரம்பிலிருந்து தனியாக 5 லட்சம் காப்பீட்டை பெறுகிறார்கள். இத்திட்டத்தின் முதன்மை இலக்கு 2011ஆம் ஆண்டு சமூக பொருளாதார கணக்கெடுப்பின்படி

அளவுகோள்களை பயன்படுத்தி அடையாளம் காணப்பட்ட பொருளாதார ரீதியாக நலிவடைந்த 40% குடும்பங்கள் ஆகும். இக்குடும்பங்களுக்கு பயனளிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பயனாளிகள் தங்களின் ஆதார் மற்றும் குடும்ப அடையாள எண்களை பயன்படுத்தி தங்களின் தகுதியை சரிபார்த்து பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில், அதாவது PMJAY என்ற இணையதளத்திற்கு சென்று ஆதார் அட்டை மற்றும் கைபேசி எண்ணை

0: இணையதளத்தில், அதாவது PMJAY என்ற இணையதளத்திற்கு சென்று ஆதார் அட்டை மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி இத்திட்டத்திற்காக தங்களின் பெயரை இணைத்துக் கொள்ளலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்டோம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. நாளை வேறொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் வைகாசி பிறந்தாசி படத்திற்காக தேவாவின் இசையில் மனோ கே எஸ் சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் காளிதாசன்.

நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையை நிறைவு செய்யும் பாடல் ஆர்த்தா உன் கோயிலிலே படத்திற்காக தேவாவின் இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் காளிதாசன்.

0: இதுவரை திரைசை கேட்டீர்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: நேரம் 2:30.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நேற்று நிகழ்ச்சியில மகளிர் நலன் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி நீங்க பேசிருந்தீங்க, அதிலும் குறிப்பா அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் சார்ந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கற பத்தி நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்றைய நிகழ்ச்சியிலும் மகளிர் நலன் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் தான் உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம். ஜென்ரலாவே ஒருத்தவங்க ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிகிச்சை முறை அப்படிங்கறது தேவைப்படுங்களா? ஒரு ஜெனரல் செக்அப் அப்படிங்கறது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குதுங்களா?
2: நான் மருத்துவர் பிளஸி வில்சன், மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். நேற்றைய நிகழ்ச்சியில பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமா தொந்தரவு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும் என்னன்றது நம்ம நேற்றைய நிகழ்ச்சியில விழாவறியா பார்த்தோம். இன்னைக்கு வந்து தொந்தரவு எதுவுமே இல்ல, பெண்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் இல்ல அவங்களோட யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் ஹெல்தியா இருக்கான்னு பாக்குறதுக்கு இயர்லி ஒன்ஸா இப்படி செக்அப் ஏதாவது இடைப்பட்ட டைம்ல பண்ணணுமான்றது பேச போறோம். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம டாக்டர் ஹெல்ப் எடுத்துக்கிறோம்னா அது நம்ம ட்ரீட்மெண்ட நோக்கி போறோம். ஆனா ஸ்கிரீனிங்னா என்னன்னா, இப்போ முற்றிலும் எந்த ஒரு சிம்டமும் கிடையாது, இப்ப ஜென்ரல் கைன ஸ்கிரீனிங் மாதிரி ஸ்கிரீனிங்னா எந்த தொந்தரவுமே இல்லை, ஆனா ஒரு செக்அப்க்கு நம்ம போய் பாக்குறோம். எதுக்குன்னா நம்ம ஒரு நம்மளோட கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி அதாவது சர்விக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறது. அதுக்கு பெண்களுடைய லைஃப்ல மெயினா கைனகாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஸ்கிரீனிங் நம்ம கண்டிப்பா பெண்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நம்ம பண்ணணும். முதலாவது வந்து பாப்ஸ்மியர். பாப்ஸ்மியர்னா என்னன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சருக்கான அறிகுறி ஏதாவது நமக்கு கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில இருக்கான்னு பாக்குறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் பாப்ஸ்மியர் டெஸ்ட். சோ இப்ப எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட HPV வேக்சினேஷன் பத்தி. ரீசெண்டா கவர்மெண்ட்ல நம்ம வந்து 14-year-old ஃபீமேல் அண்ட் மேல் சைல்டு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஃப்ரீ வேக்சினேஷன். சோ அந்த HPV வேக்சினேஷன் எதுக்காண்டினா இந்த சர்விக்கல் கேன்சருக்கு கெயின்ஸ்டா நம்ம போடுறது. நம்ம வேக்சின் போட்டோம் அப்படின்னா நமக்கு சர்விக்கல் கேன்சர் வராதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது கிடையாது.

மேக்சிமம் நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். இப்போ வேக்சின் போட்டோம்னா அவ்வளவுதான், நமக்கு வந்து அந்த கேன்சர் பத்தி பயந்துக்கவே இல்லையான்னு கேட்டா இல்ல. நம்ம வேக்சின் போட்டிருந்தாலும் சரி, வேக்சினேஷன் பண்ணாம இருந்தாலும், இப்ப ஒரு மேரிட் விமன்னா ஆஃப்டர் ஹர் செக்ஷுவல் லைஃப் 3 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து அவங்க வந்து பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்துக்கணும். இப்ப கேன்சர்ன்றது சர்விகல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க நேத்தைக்கு வந்து அந்த வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆகி இன்னைக்கு கேன்சரா மாற போறது இல்ல. சோ நீங்க உங்களோட 30 இயர்ஸ்ல இன்ஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா இட் ஆல்மோஸ்ட் டேக்ஸ் 10 to 15 இயர்ஸ் அது கேன்சரா மாறுறதுக்கு. சோ இந்த இடப்பட்ட சமயத்திலேயே வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் வந்து இப்ப கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில அந்த கேன்சருக்கான சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருச்சான்னு பாக்குறது தான் அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட். பிகாஸ் இப்ப கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கும், ஒய் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கலாம், உங்களுக்கு அந்த பொண்ணுறுப்புல இருந்து பிளீடிங் ஆக ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஆனா இந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவும் இருக்க போறது இல்ல. ஆனா உங்களோட கர்ப்பப்பையான வாய்ப்பகுதியான சர்விக்ஸ்ல அந்த சேஞ்சஸ் இருக்கும். அதை எப்படி பாக்குறது அப்படின்னா இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் மூலமா பாக்கலாம். இது திருமணமான எல்லா பெண்களும் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து எவ்ரி 3 இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். எவ்ரி 3 இயர்ஸ் நம்ம பண்றது அட்லீஸ்ட் 30ல ஸ்டார்ட் பண்ணி 65 வரைக்கும் நம்ம வந்து எவ்ரி 3 இயர்ஸ் நம்ம இந்த டெஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கணும். சோ எல்லா டெஸ்ட் நம்ம எடுக்கிறது வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் 60 நம்ம இந்த டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்ப நம்ம அம்மாவோ பாட்டியோ இருக்கிறாங்க, 60 இயர்ஸ் வரைக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கல, இப்ப என்ன பண்றது அப்படின்னா அட்லீஸ்ட் 1 அந்த டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்ட் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்தரா டெஸ்ட் பண்ண தேவையில்லை. சோ இவ்ளோ 3 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்ளோ ஃப்ரீக்வெண்டா எங்களால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 35 இயர்ஸ்ல ஒன்னு, 45 இயர்ஸ்ல ஒன்னு, அட்லீஸ்ட் 2 நம்ம வந்து இந்த டெஸ்ட் பண்ணா கூட நம்ம வந்து பெனிஃபிட்டா தான் இருக்கும். சோ இது ஒரு டெஸ்ட், ஸ்கிரீனிங் டெஸ்ட், நம்ம பாப்ஸ்மியர் டெஸ்ட். ரெண்டாவது பார்த்தோம்னா மேமோகிராம். மேமோகிராம் எதுக்காண்டி பண்றோம் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சருக்கான அறிகுறி இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் இந்த மேமோகிராம் டெஸ்ட் பண்றோம். ஏன் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் முக்கியமா பேசுறோம்னா மோஸ்ட் காமனா பெண்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சருக்கு அடுத்தபடியா வர்றது சர்விகல் கேன்சர். சோ சர்விகல் கேன்சருக்கான அறிகுறியை பாக்குறதுக்கு தான் பாப்ஸ்மியர் டெஸ்ட், அது ஆஃப்டர் 30 நீங்க பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். மேமோகிராம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ ஃபேமிலியில யாருக்குமே பிரஸ்ட் கேன்சர் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, நமக்கு பிரஸ்ட் ரேடியேஷன்ஸ் நம்ம எதுவும் பண்ண தொந்தரவும் இல்ல. பிரஸ்ட் கேன்சர் வரக்கான வாய்ப்பு இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா காமன் ஃபீமேலா இருந்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ் நம்ம 1 to 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மேமோகிராம் பண்ணிக்கலாம். மேமோகிராம்னா பிரஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்றதுதான் நம்ம மேமோகிராம்னு சொல்றோம். சோ ஆஃப்டர் 40 பண்ணா போதுமா, அதுக்கு முன்னாடி தேவையில்லையா அப்படின்னா நம்ம இது வந்து அதுக்கு முன்னாடி பிர
ஏஜா இருக்கிறதுனால 20 இயர்ஸ்ல இருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம். இந்த பிரெஸ்ட் கேன்சரும் நீங்க வந்து இன்னைக்கு உடனே வந்து பெரிய கட்டியா உங்களுக்கு தெரிய போறது இல்ல, சின்ன கட்டியில இருந்து ஆரம்பிச்சுதான் ஒரு பெரிய கட்டியா உருவெடுக்க போகுது. சோ நம்ம 20 to 40 இயர்ஸ் வந்து எல்லா ஃபீமேலும் நம்ம ஆஃப்டர் பீரியட்ஸ் 10th day of periods கண்டிப்பா கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு நம்மளோட பிரெஸ்ட உள்ளங்கை வச்சு நமக்கு சுத்திலும் அழுத்தி நம்ம செக் பண்ணிக்கணும். சின்ன சின்ன கட்டிகளா ஏதாவது உங்களுக்கு கையில தென்பட்டுடுச்சுன்னா இப்ப நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்ம கண்டிப்பா போகணும். இப்போ ரெண்டு பிரஸ்டும் நம்ம கண்ணாடி முன்னாடி பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் சைஸ்ல இருக்கு, நிப்பிள்ஸ் வந்து ஒரே பொசிஷன்ல இருக்கு, நமக்கு அதுல இருந்து நீர் மாதிரி எதுவும் வடியல, பிளஸ் அந்த நிப்பிள் ஏரியாவை சுத்தி இருக்கிற கருவளையம் நார்மலா இருக்கு, அதையும் சுத்தி இருக்கிற அந்த தோல் பகுதி வந்துட்டு நார்மலா இருந்துச்சுன்னா ஓகே. ஏதாவது சின்ன சின்னதா கட்டிகள் நமக்கு தட்டுப்படுது, பிரஸ்டோட சைஸ் வந்து அன்இவனா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது டிஸ்சார்ஜ் நமக்கு பிரஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருக்கு, இப்போ நீராவோ பால் மாதிரியோ ஏதாவது டிஸ்சார்ஜ் வர மாதிரி இருக்கு, மார்பக தோல் பகுதி வந்துட்டு நார்மல் ஸ்கின் மாதிரி, இப்ப கையில இருக்கிற நமக்கு வயிறு பகுதியில இருக்கிற ஸ்கின் மாதிரி இல்லாம ஏதாச்சும் இப்ப ஆரஞ்சு தோல் இருக்குல்ல அது வந்து கரடு முரடா அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுனால நம்ம உடனே வந்து நம்ம மெடிக்கல் ஹெல்ப் அணுகிறது முக்கியம். இது நம்ம 20 to 40 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இதை பண்ணுவோம். நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும் போது ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஸ்கேனுக்கு போவோம். சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா நம்ம வந்து எந்த ஸ்கேனுக்கும் போக போறது இல்ல. ஆஃப்டர் 40 இயர்ஸ் every once in every 2 years கண்டிப்பா நம்ம வந்து மேமோகிராம் பண்ணிக்கலாம். இது மேமோகிராம் 40ல ஆரம்பிக்கிறது 75 இயர்ஸ் வரைக்கும் பண்றாங்க. இப்ப அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கூட இருக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் அது தொடர்ற மாதிரி பாத்துக்கணும். இது வந்து நார்மலா இப்ப வீட்டுல யாருக்கும் பிரஸ்ட் கேன்சர் இல்லாதவங்களோட வீட்டுல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப இதே

0: நம்ம குடும்ப உறுப்பினர் யாருக்காச்சு, நமக்கு தாய் வழியோ அப்பா வழியோ யார் வழியாவோ, நமக்கு வந்து இப்ப 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் இருக்கு, ஒருத்தங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், இன்னொருத்தங்களுக்கு ஓவரியன் கேன்சர் இருக்கு, ஓவரினா செனமுட்டை பையில கேன்சர் இருக்கிறப்பல இருக்கு, இல்ல மல்டிபிள் கேன்சர்ஸ் யங்கர் ஏஜ்ல இருக்கு, இல்ல செஸ்ட் ரேடியேஷன் எடுத்துட்ட பெண்மணியா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட இந்த பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் ஆன மேமோகிராம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி 30 இயர்ஸ்ல இருந்தே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எவ்ரி 1 to 2 இயர்ஸ் வந்து மேமோகிராம் கூட MRI ஸ்கேனும் நம்ம சேர்ந்து பண்றாப்ல இருக்கும்.
1: இப்போ வந்து மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பத்தி நீங்க இன்னைக்கு நிறைய தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியில வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் பத்தி நீங்க நிறைய தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க?
2: நம்ம அரௌண்ட் 60 இயர்ஸ் பார்த்தோம்னா போஸ்ட் மெனோபோசல் ஏஜ் குரூப் வருவாங்க. அப்படின்னா மாதவிடாய் நமக்கு வந்து முற்றிலும் நின்னதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேஜ். மாதவிடாய் நமக்கு பார்க்கும்போது ஒரு 48 to 52 இயர்ஸ்ல வந்து மேக்சிமம் பெண்களுக்கு வந்துட்டு நின்றும். அதுக்கப்புறம் மெயினா என்னென்ன இருக்கும்னா, அவங்களுக்கு இந்த மெனோபாஸ்ன்றதே நமக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே நிக்கிற ஸ்டேஜ், நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த வந்து மெனோபாஸ்ன்னு சொல்றோம். சோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு இரிட்டபிலிட்டி, மூட் சேஞ்ச், நமக்கு எதையுமே அவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி, அடிக்கடி வீட்டுல பாத்தீங்கன்னா பெரியவங்க சீக்கிரம் சீக்கிரம் சண்டை போடுற மாதிரி, இப்ப யங்ஸ்டர்ஸ கம்பேர் பண்ணும்போது இவங்க எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க, எதுக்கு இதுக்கு இதெல்லாம் கத்துறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமானு யோசிப்போம். அது ஆக்சுவலா வந்து மெனோபாசல் சிம்டம். அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கம்மியா இருக்கிறது, ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா ரொம்ப நேரம் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நைட்டு பார்த்தா அம்மாலாம் டக்குன்னு எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு ரொம்ப வேகுது ரொம்ப வேகுதுன்னு ஜன்னல் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு சூட்டு தன்மை வர்றது, இது எல்லாமே வந்து நமக்கு அந்த மெனோபாசல் சேஞ்சஸ் சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் நின்னு போய் அந்த டைம்ல அரௌண்ட் 50s to 60 அந்த ஏஜ் குரூப் பார்த்தோம்னா மெயினா எப்படி இருப்பாங்க, இதோட சேர்ந்து அவங்களுக்கு இந்த உடல் பருமன் வைக்கிறது. இப்ப இந்த ஹார்மோன்ஸ்னாலதான் நம்மளோட கொலஸ்ட்ரால் ஆகட்டும், நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாமே நமக்கு வந்துட்டு இப்ப பெண்களுக்கு பார்த்தோம்னா சின்ன வயசுல யாருக்கும் ஹார்ட் அட்டாக் எதுவும் வர்றதில்ல. காரணம் நம்மளோட ஓவரி செனமுட்டப்பை நமக்கு ஹார்மோன்ஸ் கரெக்டா குடுக்கறதுனால, இந்த ஹார்மோன்ஸ்னால எல்லாம் கரெக்டா இருக்கும். ஒன்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது, அதாவது நம்மளோட மெனோபாஸ் ஆக ஆரம்பிக்கும் போது உடல் பருமன் கூடுற மாதிரி இருக்கும். கூடவே வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்ல சேஞ்சஸ் வரலாம். நம்மளோட இப்ப யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், பொண்ணுறுப்புல வந்துட்டு ஒரு எரிச்சல் இருக்கலாம், நமக்கு வந்து டிஸ்சார்ஜஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த மெனோபாசல் சேஞ்சஸ் தான். அது கூடவே சேர்ந்து பெண்களுக்கு இப்ப 60 வயசுக்கு மேற்பட்டவங்க பார்க்கும்போது கீழே கர்ப்பப்பை இறங்கி வர்றது, அப்புறமேட்டு தும்முனா இருமுனா வந்து யூரின் லீக் ஆகுற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் வந்துட்டு பெரும்பாலான முதியவர்கள் நம்ம வந்து மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது இல்ல. ஆனா இதே இது அவங்களுக்கு கர்ப்பப்பை அடி இறங்கி வருகிறது, நம்ம கால் தொடக்கி இடையில உராசுற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் வந்து தேவை. காரணம் இந்த ஹார்மோன்ஸ்க்கு எல்லாம் கம்மி ஆகும் போது நம்ம கொலாஜன் சொல்றது நம்ம அந்த மசில்ஸ்ல இருந்து எல்லாமே வீக் ஆகும் போது நம்மளோட கர்ப்பப்பை எல்லாமே அடி இறங்கும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகுறப்ப நம்ம கர்ப்பப்பை வாய்ப்பகுதி எல்லாம் கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும் போது அந்த இடத்துல எரிச்சல் இருக்கலாம். எப்பவுமே ஒரு தீ மாதிரி ஒரு தண்ணி வாஷ் பண்றோம் அப்படின்னா நமக்கு தீ மாதிரி எரியுது, பர்னிங் சென்சேஷன் ஆகுது. நிறைய பேர் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் ஆனா இன்னும் சரியாகல இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்ல, இந்த ஹார்மோன் டெபிஷியன்சினால நம்மளோட வெஜைனா சுருங்கிறதுனால ட்ரை ஆகுறதுனால வர சிம்டம்ஸ். சோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னால நம்ம உடனே மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த

0: 60 വയസ്സുക്ക് മേർപ്പെട്ട ഇല്ല 60 വയസ്സ് ചുറ്റിലും ഒരു 50-60 വയസ്സുക്കുള്ളാന പെൺമണികൾക്ക് നമുക്ക് വരക്കൂടിയ പ്രശ്നം. സോ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை சின்னதா இருக்குன்ட்டு நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். இப்ப உங்களால ஒர்க்கிங் உமனா இருக்கிறீங்க, உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுறீங்க, நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குது, எந்திரிச்சு நமக்கு வந்துட்டு ரொம்ப வேகுதுன்னு நின்றுட்டு இருக்கிறோம், நமக்கு உடல் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே அந்த மெனபோசல் சிம்டம்ஸ் தான். சோ அதுக்கும் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். ஹெல்ப் பண்ணி நம்மள அதை உங்களால கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி லைஃப கொண்டு போகிற அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். சோ அதுக்கு நீங்க மெடிக்கல் ஹெல்ப்புக்கு முன்னாடி வரணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கோங்க.
1: டாக்டர், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள், மேலும் சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசும் ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள் 103.3 பண்பலையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள்.
1: டாக்டர், இன்று நிகழ்ச்சியில மகளிர் நலன் சார்ந்த நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நேர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
2: முன்னாடியே சொன்ன மாதிரிதான், பெண்கள் எப்பொழுதும் அவங்களோட ஹெல்த்த ஃபர்ஸ்டா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து லைஃப்லயும் சரி, சோ மத்தது எல்லாமே நம்ம ஹெல்த்தியா இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியும். ஆனுவல் செக்அப் பண்றது இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் செக் பண்ணிக்கணும். சோ அதுல கண்டிப்பா நம்மளோட பிளட் லெவல், சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், பிளஸ் இந்த பாப்ஸ்மியர், மார்பக பரிசோதனை, கர்ப்பப்பை ஸ்கேன், இதெல்லாம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டெலிவரி ஆயிட்டோமா அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்ம வந்து பெண்கள் நம்ம ஹெல்த் செக்அப் பண்றதே கிடையாது. அதுவும் மெனோபாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம சுத்தமா கண்டுக்கிறதே இல்லை. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 24 டேஸ்க்கு உள்ளாடி பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெல்த் விசிட் பண்ணிக்கோங்க. இப்ப பிளீடிங் வந்து மோர் தென் 8 டேஸ் நம்ம பிளீட் ஆகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம உடனே நம்ம ஹெல்த்த பாத்துக்கணும். ரொம்ப அடிவேறு வலி, ரொம்ப பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப வலி ஆகுது, மத்த டைம்ல ரொம்ப வலி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்ப வெள்ளப்படுற தொந்தரவு அந்த மாதிரி ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்ணாதுங்க. அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு உடனே சரி பண்ணிக்க பாருங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சின்னதா இருக்கும் அதோட ட்ரீட்மெண்ட். சோ சின்ன சின்ன சிம்டம்ஸையும் நெக்லெக்ட் பண்ணாதுங்க, சீக்கிரமா ஹெல்த் கேர் நாடுங்க. ஒரு கைனகாலஜிஸ்ட் செக்அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் சரிதா இருக்கும், நம்மளோட ஹெல்த்தும் நம்மளோட லைஃபும் ஆரோக்கியமா இருக்கும்.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகா, தெளிவா, பொறுமையா, அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ எஃப்எம்ல பேசினது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. மக்களை ரீச் பண்ண வைக்கிறதுல எனக்கு ஒரு பங்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப பூங்காவை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா பள்ளி மாணவர்களுடன் பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான சூழல் நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
2: புதுசேனா?
1: புதுசுதான். எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற

0: பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நேரம் 3:04 ஆகுது. இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் விருப்ப பாடலுக்கு காத்திருக்கிறாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்ப்பா,
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: புள்ளக்காப்புல சித்ரா மாணிக்கம் பேசுறப்பா.
2: உங்களது விருப்ப பாடலுங்க?
3: அன்பேவா படத்துல அன்பேவா அந்த பாட்டு.
2: நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க ஆர்ஜி சுஜி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்கு? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியில இருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
1: உங்க விருப்ப பாட்டுங்க?
2: அம்பிகாவதி படத்துல இருந்து கண்ணே உன்னாள் அந்த பாட்டுங்க மேடம்.
1: இதோ கேட்டு ரசிக்கலாம்.

0: ஐயா, என்னது கண்ணகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான், வேற ஒண்ணு இல்லை.
0: ஓஹோ, அப்ப பாடு.

0: அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள் வேணும், என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகமகள்
1: வேணும்.
0: ஐயோ இந்தா அடை இந்தா ஐயோ இந்தா இந்த
1: தங்கையா, இப்போ தங்கமேன்னு சொல்றது என்னதானே?
2: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த என்ன பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்.
1: பாடுங்க பாடுங்க.

0: தெரியும் வழியில் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே, நீ தெரியும் வழியில் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ முகரையப்பாரு, முகரைய சரி, ஓ சரி.
1: தங்கையா இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
1: ஆஹா ஆஹா ஆஹா.

0: கிராமபோனும் 103 கேட்டு ரசிச்சுட்டுக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாட்டு யாருக்கு? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல், யார் பேசுறீங்க?
1: நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னீர்மடை கிராமத்திலிருந்து மேற்கு வீதியிலிருந்து மருதாசலம் பேசுறேன்.
0: சொல்லுங்க உங்க விருப்ப பாட்டுங்க.
1: எனக்கு பச்சை விளக்குங்கிற படத்துல இருந்துங்க ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலே குறைச்சு தர முடியாது. எல்லா கடைகளையும் விட சரியாக

0: நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த விருப்ப பாட்டு யாருக்கு? வணக்கம்.
3: வணக்கங்க,
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: தாசர்பட்டில இருந்து பாலசரணி
2: பேசுறேன். உங்க விருப்ப பாட்டுங்க?
3: விவசாயி படத்துல இருந்து விவசாயிங்கிற பாடல்.
2: சரிங்க, கேட்டலாம்.
4: விவசாயி

0: நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்கலாம்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: வல்லாச்சி தாலுக்கா போடி வாழ்க்கல இருந்து பாரதி பேசுறேங்க.
0: உங்க விருப்ப பாட்டுங்க?
3: இருவர் உலகிலிருந்து நதி எங்கே போகிறது.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாடல்.

责任。கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் நிறைவுபெற்றது. நேர்களை நாளைக்கும் 3-2 உங்களது விருப்பப்பாளர்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்று 11:10 ஈரோடு நேயர்கள் பங்கு பெற்று மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில உங்க விருப்பப்பாளர்களையும் கேட்டு ரசிக்கலாம்.

இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்களே, இன்று இரவு மணி 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்களை தருகிறார் கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
3: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
2: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யுங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: நேரம் மாலை 4:03. இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். மாலை வேளையை இனிமையாக்கும் இந்த நிகழ்ச்சி மயக்கும் மாலை. அழகான இனிமையான மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: கேட்டு ரசித்த அந்த இனிமையான பாடல் அமுதகானம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன், இசை இளையராஜா. மயக்கும் மாலையில் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். கல்யாண அகதிகள் திரைப்படத்திற்காக பி சுஷிலா ராஜ் சீதாராமன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை வி எஸ் நரசிம்மன் பாடலிதோ.
1: அடியே

சகமபமகசாசனின் நிகாக பதனி சகமப கூட்டத்திலே கோயில் புறா தித்தகதிமி தலாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிடத்தோம் கிரக தகிடத்தோம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடத்தோம்.

மயக்கமாலையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்போ கேட்டு ரசிச்சா இந்த அழகான பாடல் இதய கோயில் திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா. மயக்கும் மாலையில் மனதை மயக்க வருகிறது. அடுத்த பாடல் மாமியார் வீடு திரைப்படத்திற்காக. கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

நேர்களே, இன்று மாலை மணி 6:40 டீ கடை நிகழ்ச்சியில நீங்க நம்ம கூட பேச போறீங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற தலைப்புல இப்ப கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை.

மயக்கமாலையில் கேட்டு ரசித்த அந்த அழகான பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. மனமயக்கும் இந்த வேளையில மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். ராஜ ரிஷி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை இளையராஜா.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையூட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: என்றும் நீங்கள்
3: நேர்களே, இன்று இரவு மணி 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள்.

மயக்கம் மாலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு வெளிச்சம் திரைப்படத்திற்காக இனிமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். கே ஜே யேசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை மனோஜ் கியான். மயக்கம் மாலையில் தொடர்ந்து கேட்கலாம் பாடல். பொன் விலங்கு திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன், சுனந்தா பாடியது, பாடலாசிரியர் காமகோடியன், இசை இளையராஜா.

0: ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
1: தங்க விலையேறனா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

மயக்கமாலையில் கேட்டு ரசித்த அழகான பாடல் உழவன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். விடுதலை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது சந்திரபோஸும் சேர்ந்து பாடியிருக்கிறார். பாடலாசிரியர் வாலி, இசை சந்திரபோஸ்.

மயக்கும் மலையில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிறைவான பாடல் கேட்கலாம். ஆள பிறந்தவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது, எழுதி இசையமைத்தது இளையராஜா.

0: மயக்கும் மாலையில அழகான இனிமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்புல இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே சுஜி. நேர்ல இன்று மாலை மணி 6:40 டீ கடை நிகழ்ச்சியில எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற தலைப்புல தான் பேச இருக்கிறீங்க. சோ நிகழ்ச்சியில தவறாம கலந்துக்கோங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வீணாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்கடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோதரநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிகாரம் மக்கட்பேறு குறள் எண் 61. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதைத் தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம எல்லாரும் சேர்ந்து கேட்க போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, ஆர்ஜே சாருகேசினி டான்னு கதை சொல்ல வந்தாச்சு. இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. முதல் கதை என்ன கதை, நமக்கு என்ன திருக்குறளை கதை வழியா சொல்ல போகுது அப்படிங்கறத நாம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க, இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாங்களா? வழக்கம் போல ஒரு மீனவர் ஒருத்தர் அன்னைக்கு வலைய கடல்ல வீசுறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வலை ரொம்ப கனமாயிருச்சு. வலைய கடற்கரைக்கு இழுத்துட்டு வந்தாரு. ஒரு பெரிய மீன் பாக்குறதுக்கு பொன் நிறத்துல இருந்தது, அது அந்த வலையில மாட்டிக்குச்சு. அவருக்கா பயங்கர சந்தோஷம். குனிஞ்சு அந்த மீனை எடுக்க முயற்சி பண்றாரு. மீனவா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி அந்த மீன் மனிதர்கள் மாதிரியே பேசுது. திடுக்கிட்டு போன அந்த மீனவர் வலைய விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. மறுபடியும் அந்த மீன் வந்து மீனவர்கிட்ட பேசுது, ஒரு வேண்டுகோள் விடுக்குது. என்ன அப்படின்னா, ஐயா மீனவரே, நான் உண்மையில ஒரு அரசகுமாரன். ஒரு சாபத்துக்கு ஆளாகி இந்த மீன் உருவம் எனக்கு வந்துருச்சு. என்ன தயவு செஞ்சு கடல்லே விட்டுருங்க. என்னால உங்க குடும்பத்துக்கு என்ன நன்மைனாலும் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மீன் கேக்குது. மீனவர் மீனுடைய கோரிக்கைக்கு இணங்கி இந்த அதிசய நிகழ்வை தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு. கிடைச்ச சந்தர்ப்பத்தை இப்படி வீணாக்கிட்டீங்களே. மனிதர்கள் மாதிரி பேசுற மீன் அப்படின்னா அதுக்கு அபார சக்தி இருக்கும். மீனை மறுபடியும் கூப்பிட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மீனவரை விரட்டுனாங்க அவருடைய மனைவி. என்ன வரம் கேக்குறது அப்படின்னு சொல்லி அந்த மீனவர் கேட்க, நாம இப்ப இருக்கிறதா ஒரு ஓட்ட குடிசை வீடு. இந்த குடிசை பெரிய மாளிகையா மாறணும் அப்படின்னு சொல்லி வரம் கேளுங்கன்னு சொல்லி மனைவி சொல்லி எடுப்புறாங்க. மீனவரும் கடலுக்கு போய் ஓ பொன்மீனே அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கறாங்க. கரையோரமா அந்த பொன்மீன் தலைய காட்டி என்ன வேணும் அப்படின்னு கேக்குது. தன்னோட மனைவியுடைய ஆசைய அவரு சொல்றாரு. வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் அங்கிருந்து மறந்துருது. அங்க போய் பார்த்தா ஓல குடிசை மாளிகையா மாறி இருந்தது. ஒரு வாரம் கழிஞ்சது. அதுக்கப்புறமா மறுபடியும் மீனவருடைய மனைவி, இந்த மாளிகை பெரிய அரண்மனையாகணும், அங்க நான் அரசியா அமர்ந்திருக்கணும், எனக்கு நிறைய பணியாளர்கள் வேணும் அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஆசையும் நிறைவேறுது. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஆசைப்பட்டு கேப்பாங்களா? கதையில என்ன நடக்குது அப்படிங்கறத நாம தொடர்ந்து கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள்.
1: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடி சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கதைய நாம கேட்டுட்டு இருந்தோம். ஒரு மீனவருடைய வலையில ஒரு பொன்மீன் மாட்டுது. நான் ஒரு அரசகுமாரன், உங்க குடும்பத்துக்கு நான் என்ன நன்மை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீன் சொல்லுது. இத போய் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த மீனவர் சொல்ல, நாம ஓட்ட குடிசை வீட்டுல இருக்கோ, அது வந்து பெரிய மாளிகையா மாறணும்னு சொல்லி வரம் கேளுங்கன்னு சொல்ல, மீனவரும் போய் அந்த பொன்மீன் கிட்ட கேக்குறாங்க. அது நடக்குது. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் மீனவருடைய மனைவி, மாளிகை பெரிய அரண்மனை ஆகணும், அங்க நான் அரசி ஆகணும், நிறைய பணியாளர்கள் வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே நடக்குது. அதுக்கப்புறம் கதையில என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டாவதா கேட்ட வரமும் நடந்துருச்சு. போய் பார்த்தா சிம்மாசனத்துல அவங்க மனைவி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அரசியுடைய ரெண்டு பக்கமும் வெண் சாமரம் வீசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தலையில நவமணிகள் இழைத்த தங்க மகுடம் ஒளி வீசுச்சு. அடுத்த நாள் பகல் பொழுதுல மீனவருடைய மனைவி அம்சத்தூளிகா மஞ்சத்துல படுத்திருந்தாங்க. சூரியனுடைய வெப்பம் கடுமையா இருந்துச்சா, அவங்கனால சுகமா படுத்து தூங்கவே

முடியல. உடனே என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவனை கூப்பிடுறாங்க. சூரியன் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், இத வரமா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடற்கரைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் போய் வேண்டி கேட்டுக்கிறாரு. மீனுக்கு சிரிப்பு தான் வந்துச்சா, சிரிச்சுட்டு சரி சரி நீ போய் வீட்டை பாரு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சொல்லிருச்சு. அந்த மீனவரும் வீடு திரும்புறாரு. அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அங்க அரண்மனையும் இல்ல, மாளிகையும் இல்ல, பழைய ஓட்ட குடிச வாசல்ல மீனவருடைய மனைவி ஏக்கத்தோட நின்றிருந்தாங்க. அத பார்த்த உடனேதான் அந்த மீனவருக்கு புரிஞ்சது, இது பேராசையால வந்த விளைவு அப்படின்னு. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட, பாத்தியா நீ சின்ன சின்ன ஆசைப்படும் போது அது நடந்துச்சு, ஆனா நீ அந்த குட்டி குட்டி ஆசைய விட்டு பேராசைப்பட்ட, அதனாலதான் நமக்கு இது நடந்துருச்சு, இனிமேல் எதுக்கும் பேராசைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய மனைவியும் தன்னுடைய தவற உணர்ந்துகிட்டாங்க. இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் நிலையாமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய கூத்தாட்டு அவைக்குள்ளாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. அதாவது பெரிய

அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய மனைவியும் தன்னுடைய தவற உணர்ந்துகிட்டாங்க. இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் நிலையாமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய கூத்தாட்டு அவைக்குளாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. அதாவது பெரிய செல்வம் வந்து சேர்றது எப்படின்னா கூத்தாடுற இடத்துல கூட்டம் சேர்றது மாதிரி. அந்த செல்வம் நம்மள விட்டு நீங்கி போறது எப்படி அப்படின்னா கூத்து முடிஞ்சதும் அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு கதை. ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்களாம். அவங்களுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா சொத்த ஆளுக்கு பாதியா பங்கிட்டுக்கிட்டாங்க. அதுல மூத்தவன் பொருட்களை மட்டும் இன்னும் இன்னும் சேர்க்கறதுக்கான வழிகளை மட்டுமே தேடுறான். எந்த வகையான அறச்செயல்களையும் அவன் செய்யல. இளையவன் இதே மாதிரி பொருட்களை பல வழிகள்ல தேடினாலும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அறச்செயல்கள்ல தன்னுடைய காசை செலவிட்டான். இளையவனோட இந்த செயலை பார்த்த மூத்தவன், சோம்பேறிகளுக்கு சோறு போடுறதோட துணிமணிகளையும் எடுத்து கொடுக்கற, அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களும் நம்மள மாதிரி வேலையை தேடிக்கட்டும், இப்போ வீண் செலவு செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா பிற்காலத்துல இன்பமா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. இத கேட்ட இளையவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ சொல்றதே வந்து நல்லா இல்ல, அறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறத நீ உணரவே இல்ல, அறத்துடைய பயன் வந்து வீணா போகுமா? ஒருத்தனுக்கு அறம் அப்படிங்கறது எல்லா வீடு பேரையும் எல்லா சிறப்பையும் தேடி கொண்டு வந்து கொடுக்கும். அப்படியான அறத்தை விட நமக்கு சிறந்த நன்மை எது கொடுக்கும்? ஒண்ணுமே இல்ல. நீ வந்து நல்ல நல்ல புத்தகங்களை படிச்சு உணராததாலதான் அறத்துடைய சிறப்பு உனக்கு தெரியல, இன்னையிலிருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு வாழு அப்படின்னு சொல்லி இளையவன் திரும்பவும் மறுமொழி சொல்றாரு. இதை கேட்ட மூத்தவன் அப்பதான் யோசிக்கிறாரு, ஆமா, நம்ம யாருக்குமே எந்த உதவியுமே செய்யலையே, இனி வந்து வாழ்க்கையில அறச்செயல்கள் செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவும் எடுக்கிறாரு. இந்த கதைக்கான திருக்குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது அறம் சிறப்பையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். அதனால உயிர்களுக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா கேட்கிறாரு. அறச்செயல்கள் செஞ்சு வாழணும் அப்படிங்கறது தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு உணர்த்தது. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான வேலை.

0: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யுங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குட்டி குட்டி கதைகள் கேட்டோம். அது மூலமா உலக பொதுமுறையான திருக்குறளையும் நாம கேட்டோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், இந்த கதைகளும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையிலையும் மறுபடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கதையை கேட்கலாம். கதைகள் வழியாக திருக்குறளையும் கேட்கலாம். உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கும். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் RJ சாருகேசினி. இதுவரைக்கும் கேட்டீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கதைகள் வழியே திருக்குறள். நன்றி நேயர்களே.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். வி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்றைக்கும் நாளைக்கும் இடம்பெற இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்றிரவு மணி 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் கேட்கலாம் சென்னை அஞ்சல். 9:15 மயிலருகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள். 10:00 இன்றைக்கு மனதோடும் ரெயின்போ நிகழ்ச்சியில ஈரோடு நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நாளைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 இடம்பெற இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 காலை தன்றல் நிகழ்ச்சியில் இணைத்தானும் நல்லவை கேட்க முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேபி நன்மதியோடு கொஞ்சம் கிளி கேட்கலாம். 8:50 ரெயின்போ வைப்ஸில் சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 இலக்கிய சோலையில் ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே உரை வழங்குபவர் முனைவர் கு செல்வி அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆர் பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை பள்ளிப்பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறோம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். 9:15 மயிலருகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். 10:00 மனதோடு ரெயின்போ. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்டு ரசிங்க.

0: India's most trusted jeweler, Sri Kumaran Thangamaligai.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசேனா புதுசுதான் எப்படி வாங்கினா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன் அதே எப்படி ரொம்ப ஈஸி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% வீதம் சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் தங்க விலை எல்லாம் சேமிச்சு பண்ணதுக்கு ஈடான நகை அப்ப விலை குறைஞ்சா சேமிச்சு பண்ணதுக்கு ஈடான தங்கம்
2: ஹே சூப்பர் தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி இ

இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியிருக்கு. திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலம் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியிருக்கு. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம்.

மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஜயபாஸ்கர். இப்ப கேட்க போறீங்க கோயம்புத்தூர்ல டிராபிக் அப்டேட் எப்படி இருக்குன்னு. அவினாஷி ரோட்ஸ், லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீளமேடு வரைக்குமே, ஹோப்ஸ் வரைக்கும் ஸ்லோ மூவிங் டிராபிக்கும், பஸ் ஸ்டாண்ட் பகுதியான காந்திபுரம், உக்கடம், ராஜா ஸ்ட்ரீட்ஸ், புரூக்ஸ் ரோடு, இது எப்பவும் போல டிராபிக் அதிகமாக தான் இருக்கு. டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில்

0: தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண், உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகைப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
2: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்கள பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்க பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியலும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது.
0: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360022212.

0: 8.0. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ITIயில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம ஆப்பரேட்டிவ்ஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால கூடுதலாக NESC சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணம் 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பழகுனர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபன் தரா.
0: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
2: என் பேர் சபாக்கிரின்னு, நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ITIல வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபன் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற பெரிய
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைவில் வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
5: என்றும் நீங்கள்
6: நேரம் 6:40 ஆகுது. இது டீ கடை எஃப்எம் 101.3 கோவையில. இப்ப நம்ம டீ கடைக்கு வந்தாச்சு. டீ கடை அப்படின்னாலே சில அரட்டைகள் இருக்கும், சில கலகலப்பு இருப்போம், சில விஷயங்களை வந்து சோகமாகவும் பகிர்ந்துப்போம், ரொம்ப ஜாலியாகவும் பகிர்ந்துப்போம். ஏன்டா நம்ம வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு வந்து நம்ம புலம்பக்கூடிய ஒரு இடம்னா அது டீ கடை தான். ஏன் கூட சேர்ந்து நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா
7: ஆர் ஜே சிவா.
6: உங்க கூட நானுமே இணைஞ்சிருக்கிறேன். நான் ஆர் ஜே சுஜி.
7: எஸ், பொதுவாகவே நீங்க சொன்ன மாதிரி டீ கடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம இது எல்லா சூழலுக்கும் அந்த டீ கடை வந்து ரொம்பவே கரெக்டா மேட்ச் ஆகும்.
6: நீங்க
7: சொன்ன மாதிரி என்ன வேணா நம்ம பேசக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. பட் பர்டிகுலரா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்துருந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் நன்மைக்கு.
6: ஆமா, நம்ம ஒரு ஒரு சில நாட்கள்ல தோணும், ஏன்டா இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, கடைசியில பார்த்தா அந்த முடிவு கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு விஷயத்த பின்னாடிதான் தோணும். அது நன்மைக்குதான் நம்ம எடுத்திருக்கிறோம் அந்த முடிவு, எல்லாமே நல்லதுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல நினைச்சு பாக்குற மாதிரியான ஒரு விஷயங்க வந்து நடந்திருக்கும்.
7: அந்த மாதிரி உங்களுக்கு இருந்து அப்படின்னா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். 0422 அப்படின்ற கோடோட 2316312 அப்படின்னு 2317040 நம்பருக்கும் நீங்க வந்து அழைப்பு ஏற்படுத்தி தாராளமா ஷேர் பண்ணலாம். சோ நம்ம நிகழ்ச்சியில யாராவது நேர் வந்திருக்காங்க.

0: பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் வரல.
1: எல்லாரும் டீ கிடைக்க டைம் ஆச்சு,
0: டீ கிடைக்க டைம் ஆச்சு, எல்லாம் ஓடடி வாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஓ கால் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு
1: நினைக்கிறேன்.
0: முதல் நேயர் வணக்கம், வாங்க.
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: எஃப்எம் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
1: சொல்லுங்க
2: சார். ஒவ்வொரு முடி எடுக்கிற போறீங்க பாப்பா, ஏதாவது டூர் போறதாங்க, இங்க போனா விட்டுட்டு போயிட்டாங்களே
1: நினைப்பாங்க.
2: அப்ப வந்து ரொம்ப கவலையா இருக்கு.
0: அப்ப இருந்தாலும்
2: பாக்கும்போது பரவாயில்ல, நான் போகாம விட்டு தப்பு
0: தனிமையிலே இனிமை காண முடியுமா, ஜாலி பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டா?
2: ஆமாங்க, ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு நல்லதான் நடக்கும்.
0: எஸ் கரெக்ட், எக்ஸாக்ட்லி, சூப்பரா சொன்னீங்க. சோ சில இடங்கள்ல வந்து சில விஷயங்கள் அது அழகா தான் இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேக்கலாமா?
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நரசிபுர கந்தசாமி.
1: சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? அவங்க வந்த வேகத்திலேயே கிளம்பிட்டாங்க. ரைட், இப்ப நம்ம டீ கடையில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே.
0: ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நேர் வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாரு, என்ன தனியா விட்டு போனது கூட நல்லதுக்குதான். அந்த மாதிரி நீங்க உங்களோட லைஃப்ல ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஷேர் பண்ண வரலாம். நம்ம நிகழ்ச்சியில வந்து
1: அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம். அவங்களும் வந்த வேகத்துல போயிட்டாங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். எல்லாருமே ரேடியோ பக்கத்திலேயே இருந்துட்டு கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறது பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம கேக்குது.
4: வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க.
4: ரேடியோக்கு வால்யூ குறைச்சிட்டேன்.
0: குறைச்சிட்டீங்களா? சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
4: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி இருந்து சரவணகுமார் பேசுறேங்க.
0: சரவணகுமார், நீங்க சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருந்தது?
4: நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடப்பதும் நடந்தே தீரும், நடக்க போவதை மாற்ற இயலாது.
1: ஆமா, தத்துவம் வந்து சொல்லி இருக்கீங்க. உங்க வாழ்க்கையிலதான் நடந்த அனுபவங்களா சொல்ல முடியுமா?
4: என்ன அனுபவம் கேக்குறீங்க?
1: ஆமாங்க,
0: எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண விஷயம்
4: எல்லாம் தீமைக்கே தான் நடந்துட்டு இருக்கு. நான் நம்பிக்கை
0: அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எஸ் திங்க் பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சி எடுத்து ஒரு பாட்டு கிட்ட வந்துடலாம். ஸோ நேர்லாம் ஸ்டெடியா இருங்க டீ கடைக்காக.

0: அடுத்ததா டீ கடை நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு.
1: எஸ், நம்ம கேட்டிருந்தோம் எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் கூட வரும் இல்லையா, உன்னால நான் ஃபெயில் ஃபெயில் ஆகிறது கூட ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரிசமாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய பிஸ்னஸ் மேனெலாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி போகிறீங்க. ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன வழிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேயர்
0: வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், மீரகேலம் திருந்து குப்புசாமிங்கிற ஊர் பேசுகிறேன். நான் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி.
1: சொல்லுங்க.
2: நான் வந்து கோபிகிருஷ்ணாங்கிற பத்தி எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். திருக்கடையூருக்கு வந்து ஒரு நாள் மோட்டோருக்கு சேல்ஸ் பண்றதுக்காக அனுப்பிட்டு இருக்கிறேன். அவங்க என்னன்னாங்கன்னா பத்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எரியல, கப்சாம்பிராணி எரியல அப்படின்னு நல்லா கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. நான் இப்ப என்னன்னா ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்களே என்னமா பண்றதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். மீண்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்ப எனக்கு கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சேன். நன்மை பயிற்சிங்க.
1: சூப்பர், கரெக்ட். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் அந்த மாதிரி பாசிட்டிவா என்ன விஷயம் சொல்றான்னு பாக்கலாமா. ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம், விஜயகுமார் வரதராஜ் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு தருணம் என்னங்க?
3: நிறைய விஷயம் அடிக்க நடந்துட்டு இருக்குங்க.
1: பாத்தீங்களா,
3: ஒரு 7 மணிக்கு வீட்டுல இருந்து கூப்பிடுவாங்க, ஒரு 7:30 மணிக்கு
0: வீட்டுல
3: கூப்பிடுவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு வந்து வெளியே சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா
1: நினைச்சுக்காது.
3: வெளியே நல்லா சாப்பிட சாப்பிட்டுக்கலாம்
1: அப்படின்ட்டு வீட்டுக்கு போங்க,
3: நிறைய நடந்துட்டே இருக்கும்.
0: வாழ்க்கையில நடந்த சில அனுபவங்களை
4: மஞ்சு சிப்பா நாங்களா ஒரு நண்பர்கள்.
0: சரி,
4: எங்க போனாலும் போயிட்டே இருக்கும், ஒரு உற்சாகமா இருக்கும், எல்லா இதுக்கும் ஒரு நன்மைக்கு.
1: நீங்க உங்களுடைய லைஃப்ல நடந்த எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண
0: விஷயங்கள் கஷ்டமா தோணும், ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல அந்த கஷ்டத்திலேயே நம்ம எடுத்த முடிவு வந்து சந்தோஷமான ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுன விஷயத்த நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.
1: எஸ்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். சரி, டீ கடைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டீ கடையில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
2: ஆவி பறக்கும் டீ கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, வந்தது வந்தீங்க, ரெண்டு டீய போட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ் மக்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: நம்மள கூட மாஸ்டர் நினைச்சிட்டாங்க, டீ மாஸ்டர் அப்படின்னு நினைச்சாங்க. ரொம்ப நேரமா நீங்க ஆத்திக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை டீ மாஸ்டரா இருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு ரெண்டு டீய கொடுங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அழைக்கலாங்க. 042-23-16312 அல்லது 23170466 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க.
2: எடுத்து தேடி எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னோட பர்ஸ் அங்கதான் இருந்தது. நல்ல வேலை, ஒருவேளை கீ தேட போய் வந்து பர்ஸ் கிடைச்சது. சோ எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். அந்த இடத்துல ஒரு சின்ன டிலே ஆனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
1: ஒருவேளை பஸ்க்கு போயிருந்தா கூட அங்க போய் காசு எல்லாம்
2: மாட்டிருப்பேன். எஸ்,
1: அந்த மாதிரியான ஒரு சூழல்ல எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு இன்னொருத்தவங்க பேச வந்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: The person you are speaking with.
2: அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க என்னதான் பண்றது? ஒன்னே லைன் கிடைக்க மாட்டேதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க, லைன் கிடைச்சி இப்படி ஏதோ குசும் பண்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு லைன் கிடைச்சதுன்னா எஃப்எம் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாய்ஸ் இவ்வளவு கூடமா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகுது இல்ல?
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
2: இப்ப நீங்க சொல்லுங்க சுஜி, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு
1: எல்லாமே நன்மைக்கு தாங்க.

0: இருக்கு.
1: போடு.
0: எதை நினைச்சாலுமே வந்து சே நம்ம இதை எடுத்த முடிவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நன்மைக்கு தான். இப்போ ஒருவேளை கஷ்டத்தை கொடுத்தா கூட நாளைக்கு அது ஏதோ நமக்கு ஃபியூச்சரில் பெரிய பலனாக கொடுக்க போகுது அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு செகண்டையுமே வந்து எல்லாம் நன்மைக்கு கிராஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன்.
1: இப்படிலாம் சித்தாந்தம் பேசுகிறோம்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜோவியலா கலோக்கியலாக நிறைய விஷயம் நடக்கும் இல்லையா. ஸோ நிறைய நிறைய இன்ஸ்பைரிங்கான மூமெண்ட்லாம் டீ கடையில் கிடைக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஓடிவாங்க. நாங்கள் சொன்ன வழி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
0: இப்போ அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்தெல்லாம் டீ ஆறதுக்கு முன்னாடி யாராவது வந்து பேசுனீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
1: எஸ்

0: ஒரு நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. டீ கடை, இது ஆவி பறக்கும் டீ கடை மாதிரி தான். எல்லாரும் ஆவியோடும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண விஷயங்களை வந்து நானும் சுஜியும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒரு நேரம் வந்துட்டாங்க, என்ன சொல்றாங்க கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ மேம்,
1: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்துட்டு இவர் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாருன்னு எல்லாத்தையும் புடிச்சிட்டு இருக்கும் போது, இவர் நல்லதால அன்னைக்குன்னு பார்த்து கலர் டிரெஸ்ல வந்தாருங்க. கலர் டிரெஸ்ல வரணும், யூனிஃபார்ம் போட்டு வந்தனால இவரை போன் சொல்லி அனுப்பி

0: கொடுத்தாங்க. இல்லைன்னா ஹெல்மெட் போடாதவங்களுக்குமே ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இவர்கிட்ட பணமும் இல்லைங்களாமாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்புறம் யூனிஃபார்ம் பார்த்தோன்னே அவங்க பார்த்துட்டு இவர் லேட் நைட்டா வந்தாலும் வேலை முடிச்சுட்டு தானே வராரு, அவளை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இதுல தப்பிச்சு வந்த. அது கூட அந்த ட்ரெஸ் போட்டது கூட ஒரு
1: சகோதரரை வணக்கம் யார் என்று சொல்லுங்கள்.
2: நான் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாக்கம்பாளையம் ஒரு சித்தூர்ல இருந்து உரையாடி கொண்டிருக்கேன்
1: நண்பரே. உங்க பேரை சொல்லவில்லை கடைசி வரைக்கும்.
2: என்னுடைய பெயர் இரத்தினம்.
3: சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு உங்களுக்கு நடந்த அந்த விஷயம் என்னங்க?
2: சந்தேகம் இல்லாம சகோதரி, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு கடந்து அதை உற்றணும். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு தேவையற்ற செயலோ ஒரு சேஞ்சு நடந்தாலும் என்ன பண்றது, சகிச்சுட்டு எல்லா நன்மைக்கே இதுவும் நன்மைக்கே
1: இருக்கு. என்ன விஷயம் சொல்ல மாட்டீங்க அப்படித்தான? இருங்க, உங்க பேச்சு
2: செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்க கூட சண்டை கட்டி இருந்தா அடுத்த நேரம் உணவு கிடைக்காம போய் சரி இதுவும் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கேன்னு.
1: அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, சண்டை போட்டா கூட அமைதியா இருந்துட்டோம்னா இது நல்லதுக்கு கிடைச்சா சாப்பாடு கிடைக்கும்ல, அதான் சோறு முக்கியங்க அப்படிங்கிற மாதிரி.
3: அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், ரேடியோக்கு பக்கத்துல இருந்து தான் நாங்க பேசுவோம் அப்படிங்கற மாதிரி வந்திருக்காங்க. வணக்கம்.
1: கொஞ்சம் எஃப்எம்ஓட வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கல.
4: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
1: கம்மி பண்ணுங்க, அங்க இருந்து சொல்றாங்க. நீங்க கம்மி பண்ணாதான் நாங்க உங்ககிட்ட பேசுவோம்.
4: சரிங்க சார்,
1: சொல்லுங்க.
4: எனக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ என் பொன் பையனுக்கு கல்யாணம் ஆகல. அதுக்கப்புறம் நான் என்னை காப்பாத்திட்டாங்க. அப்போ என்னடா நம்மளுக்கு வாழ்க்கை இப்படி இருக்கு, பையனுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை கொடுக்கலையே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, அதுக்கப்புறம் படிப்படியா அவனுக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு, ரெண்டு குழந்தைகளாச்சு. இன்னைக்கும் நான் பாத்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது. அப்போ கடவுள் நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நம்மள அந்த மாதிரி பண்ணிருக்கு அப்படின்னு என் மனசு இப்ப நிறைவா சந்தோஷமா இருக்கு.
1: எப்பயுமே சந்தோஷமா இருங்க.
4: கடவுள் நம்ம
3: ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல. அடுத்ததா ஒரு நேயரை பாக்கலாம் அப்படிங்கும் போது வந்த வேகத்துல போயிட்டாங்க. லைன் பிஸியா இருந்திருக்கும்னு
1: நினைக்கிறேன். நேரலுக்கு ஒரு 3 நம்பர் இருக்கு, அதுவும் இல்லாம வாட்ஸ்அப் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். 9585800103 அப்படின்னு. ஏன்னா அப்புறம் எங்க கதையெல்லாம் யார் கேக்குறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி வாட்ஸ்அப்லயும் போட்டு வைங்க. ரொம்ப சிம்பிளுங்க, எல்லாம் நன்றி.
3: மாஸ்டர் லைனுக்கு 2 டீ அப்படின்னு இன்னொருத்தவங்க 2 டீ கேட்டிருக்காங்க. இப்பதாங்க நாங்க 2 டீ ஆத்தி முடிச்சோம். அடுத்ததா இன்னொருத்தவங்களும் 2 டீ அப்படின்னு வந்திருக்கீங்க. அடுத்ததா வரல, ஒருத்தவங்க லைன்ல வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மக்களே, யாருன்னு சொல்லுங்க, பேசுவோம். பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் கேட்டு வச்சுருக்கீங்க. டீ கடை. ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் டீ ஆகிறது பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நேர்
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: சாந்தி செல்லப்பன், போன வைக்கால் பழையம் போத்தனூர்ல இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்திமா, நீங்க எல்லாம் நன்மைக்கு நினைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருந்தது?
2: நிறைய விஷயம் வந்து உடம்பு சரியில்லாமச்சு. அப்பெல்லாம் நான் கடவுள்கிட்ட கேட்பேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப அதை வந்து ரொம்ப போர்ஸா நினைக்காம, சரி அது ஏதாவது ஒரு நன்மைக்காக இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அடுத்தடுத்தா நம்மளுக்கு ஒரு நன்மையா தான் வந்து சேர்ந்துச்சு. அதுல வந்து எல்லாமே கடந்து போகும் போது ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கும் சார்.
1: நிறைய பேருக்கு வந்து உடல்நல குறைவால நான் கஷ்டப்பட்டேன், ஆனா நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்குன்ற லெவலுக்கு வந்து அவங்களுடைய அந்த மனசுல இருக்கிற விஷயங்களை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்து எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு பேசுறதுக்காக லைன்ல காத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க,
1: நாங்க இணைப்புல இருக்க
0: லைன்ல இருக்கீங்க, பேசலாம். இப்படிதான் லைன் கிடைக்கலனா திட்ட வேண்டியது, லைன் கொடுத்தா பேசாமல் இருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக கூட சொல்கிறாங்க, இந்த மழை விழுந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ரீசனுக்காக வந்து வெளிக்கிழமை யோசிச்சு இருப்போம், இல்லை ஒரு 5 நிமிஷம் பொருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோ இல்லை யாரோ வந்து ஏதோ ஒரு தடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: எல்லாருமே வந்து மழைக்காக அங்க ஒதுங்கினாங்க, நான் மட்டும் கோடையே விரிச்சிட்டு கோவிலுக்குள்ள போகும்போது எல்லாரும் வந்து ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க, இவங்களுக்கு எப்படி இந்த மழை வர போறது முன்னாடியே தெரிஞ்சுச்சா அப்படின்ற
0: மாதிரி.
1: சந்தோஷம். சொல்லுங்கம்மா, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு உங்க வாழ்க்கையில் நடந்த தருணம் என்ன?
3: எல்லாமே நன்மைக்குன்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் முக்கியமா சொல்ல வேண்டியதா இருக்கு.
1: சரி,
3: எப்படின்னா

0: ஒரு இடத்துக்கு போயிட்டு போனேன்.
1: ம்,
0: நடுவழியே தரா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த நேரத்துல இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் தேமொழி இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நான் ஒரு நபர் வீட்டுக்கு நான் வந்து அவங்க வீடு பூட்டி கிடக்குது, நான் எங்க நைட் நேரம் நேரம் இது ஒரு 8 மணி 8:30 இருக்கும் அந்த நேரத்துல.
2: சரிங்க,
0: அப்ப நான் என்னடா பண்றதுன்னு தெரிய அந்த நேரத்துல அந்த இடத்துல நின்று இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்குள்ள எனக்கு திருப்பி போன் வருது, தேன்மொழி நீ வர்றேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டீங்கன்னோ வரலையோ எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் நினைச்சு பார்த்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் இவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது உடனே எனக்கு என் பொண்ணு பின்னாடியே வந்திருக்காங்க. என்னம்மா ஏதுமான கேட்டதுக்கு நீ இன்னைக்கு அங்க போயிருந்தேன்னா நீதாமா டவுன் ஆயிருக்க அப்படிங்கிறாங்க.
1: அதனால இதுவே நன்மைக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ரைட்டா? எஸ், ரைட். 7:13 ஆச்சு. இன்னைக்கு நம்ம நேரில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. எஸ், எல்லா விஷயத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில்
2: நிறைவாக ஒரு பாடல் வருது.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து

0: அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் 2014 ஆண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 கிகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 கிகாவாட்டும், காற்றாலைகளிலிருந்து 58 கிகாவாட்டும், நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 கிகாவாட்டும், உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 கிகாவாட்டும் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் 46 பில்லியன் டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப் பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13-30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 10 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மிலிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார்.

உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலையத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக

நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் டியூ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29ஆம் நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி FM 103 நேரம் 7:25:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 19,244 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,899 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 17,289 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,829 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 19,306 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,206 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 17,211 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 10,599 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 19,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 13,589 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 17,339 ரூபாயாகவும் குறைந்தபட்ச விலையாக 12,399 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. இன்று கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி தனிக்கிழங்கு வரத்து இல்லை. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு

கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை: நாளை முதல் 26/7/2026 வரை இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை: இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டர் மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்பரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணித்து நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5% வீதம் கலந்து தெளிக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 பற்றிய தினசரி கண்ணோட்டம், டெல்லி அஞ்சல்.

0: 103 இசையோடு என்று
1: வரதுக்கு முன்னாடியே
0: ஒரு முதல்
1: சில மக்கள் என்ன பண்ண அவங்களா ஒரு இப்ப ஒரு டெபுஸ் ஒரு இங்க மக்கள்

0: இன்றைய நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து கோயமுத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வனப்பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம்.
1: முனைவர் ஏ. கார்த்திகேயன், இவர் கோயமுத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தில் வனப்பாதுகாப்பு துறையின் தலைவராகவும் விஞ்ஞானியாகவும் பணியாற்றி வருகிறார். தாவரவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். வன நோயியல் மற்றும் உயிர் உரங்களில் 26 வருட ஆராய்ச்சி அனுபவம் பெற்றவர். சிம்லாவில் உள்ள இமாலயன் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். மரங்களில் ஏற்படும் பல நோய்களுக்கு ஆராய்ச்சி மூலம் தீர்வு கண்டுள்ளார். சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான தமிழக அரசின் சுற்றுச்சூழல் விருது பெற்றவர். 4 புத்தகங்கள், 29 ஆராய்ச்சி கட்டுரைகள், சர்வதேச அளவில் 30 ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் தேசிய அளவில் 60 ஆராய்ச்சி கட்டுரைகள் பதிப்பித்துள்ளார். பல நாடுகளில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார். பல ஆராய்ச்சி மாணவர்களையும் இவர் உருவாக்கியுள்ளார்.
2: அன்பார்ந்த விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, தேக்கு சாகுபடியில இந்த பூச்சி மற்றும் நோய் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குகிறது அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். தேக்கு மரம் வந்து மரங்களின் அரசனே நம்ம சொல்லலாம். தேக்கு என்றாலே அது ஒரு மிகப்பெரிய கௌரவம். தேக்கு என்பது ஒரு பெருமிதம். நிறைய பேர் இப்போ தேக்கு மரங்களை பர்னிச்சர் வச்சிருப்பாங்க, மரச்சாமான் வச்சிருப்பாங்க, நிலவு வச்சிருப்பாங்க, கதவு வச்சிருப்பாங்க. நல்ல ஒரு தேக்கு வந்து அது ஒரு பெருமையான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. முக்கியமா தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்கள்ல தேக்கு மரம் நல்ல இலக்க வரும். அதுல ஏதாவது சித்திரம் செதுக்கறதுக்கு நல்லா ஈடு கொடுக்கும். ஏன்னா அதோடைய தன்மை அந்த மாதிரி. இன்னொன்னு ரொம்ப உறுதியா இருக்கு, அதுல கரையானே பிடிக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துல நிலவு முக்கியமா பண்ணுவாங்க, ஏன்னாக்கா அது கரையான் வராது. கதவு பண்ணுவாங்க. மற்ற எது இல்லைன்னா கூட தேக்கு மரங்களை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் வந்து முக்கியமா விரும்புறது காரணம் கதலுக்கு கரையான் பிடிக்காது. தேக்கு நம்ம அரசன் சொன்னா கூட அதுலயும் நமக்கு வந்து பூச்சி மற்றும் நோய்களெல்லாம் வரத்தான் செய்யுது. நல்ல பெருமளவு நம்ம வரப்போறத்துலயோ வயல்லையோ அதை விளைவிக்கும் பொழுது இதுல பூச்சி மற்றும் நோய்கள் வரத்தான் செய்யுது. தேக்கு வந்து ஒரு மித வெப்பமான காலநிலை மற்றும் மலை சார்ந்த நிலங்கள்ல பெருமளவு நன்கு வளரும். ரொம்பவும் அதுக்கு வறட்சியும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் அது ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது. மிதமான சூழ்நிலையில நன்கு வளரும். இது வந்து நல்ல ஒரு பயன் தரக்கூடிய, கொஞ்சம் வளர்வதற்கு உற்பத்தி கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதமான கூட நல்லபடியாக இது வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாகும். நம்ம வந்து ஈஸியா அதை சந்தைப்படுத்த ஏதுவாகும். இருந்தாலும் இந்த பூச்சி மற்றும் நோய்கள் வந்து ஏன் தாக்குது அப்படின்னாக்கா, அதோடைய சீதோஷண காலநிலையை பொறுத்து அதிக அளவு மழை வந்தாலோ, அதிக அளவு ஈரத்தன்மை ஏற்பட்டாலோ, அல்லது அதுக்கு தேவையில்லாத சில சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ இது மாதிரி பூச்சிகள் மற்றும் நோய்கள் வரத்தான் செய்யுது. இதுல முக்கியமான பூச்சி தாக்குதல் அப்படின்னு எடுத்துட்டாக்கா, இலை தின்னும் பூச்சிகள், இந்த இலைகளை வந்து முழுமையா அது வந்து சாப்பிட்றோம். அதை வந்து இலையுண்ணின்னு சொல்லுவோம். அட்டைவா, பேபரிசெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பூச்சிகள்லாம் இருக்கு. அந்த பூச்சிகள்லாம் வந்து இலைகளெல்லாம் சாப்பிட்டு மரமே ஒரு எலும்பு கூட மாதிரி ஆக்கிரும். எப்படி எலும்பு கூட மாதிரி தெரியும் அப்படின்னாக்கா, இலையெல்லாம் போயிடும், அந்த நரம்புகள் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப அந்த மரமே வந்து அந்த வெறும் நரம்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கும். எப்படி நமக்கு மனுஷனுக்கு எலும்பு கூடு மட்டும் தெரியுதோ, அது ஸ்கெலினைட்டைசர் அப்படிம்பாங்க, அந்த பூச்சி வந்து அப்படி பாதிப்பை செய்யும். மேலும் தண்டு துளைப்பான்களும் இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அவங்க வந்து தண்டை தொலைச்சி உள்ள போய் உட்காந்து அதோடைய குட்டிகளை வந்து பெருக வைப்போம். அப்ப என்னாகும், அந்த மரம் வந்து முக்கியமா உள்ள இருக்கிற பகுதியில் அத்தனையும் சாப்பிட்டு போடும். அப்ப என்னாகும், மரத்தோடைய குவாலிட்டி பெருமளவு குறைஞ்சிரும். அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த மரங்களுக்கு வந்து விலையும் போகாது. அப்புறம் வந்து அது என்னாக விறகுக்கு தான் போகும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த தேக்கு மரங்களாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைகள். இந்த தண்டுகளை பண் போன்ற பூச்சிகளை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னாக்கா, அந்த துளைகளில் வந்து நம்ம ஏதாவது ஒரு உயிரி கட்டுப்பாட்டு பூஞ்சையை செலுத்தணும். அதில் முக்கியமாக வந்து பிவேரியா பேசியானு ஒரு பூஞ்சை இருக்கு, ட்ரைகோடர்மாங்கிற ஒரு பூஞ்சை இருக்கு. இந்த பூஞ்சையில வந்து நம்ம அந்த துளைகளை புட் செலுத்தி அதுக்கப்புறம் வேம்பு எண்ணெய மேல பூசி இல்லைன்னா களிமண்ணையும் போட்டு அதை அடைச்சிருவோம். அப்படி அடைச்சோன்னா கொஞ்ச நாள் அந்த பூச்சிகள்லாம் செத்து போயிடும்.

அப்படி செத்துருச்சனாக்கா மறுபடியும் மரங்கள் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். மேலும் வந்து இந்த தேக்கு மர தோட்டங்கள்ல ஒளிப்பொறி அப்படின்னு ஒன்று வைக்கலாம். அது ஒரு சின்ன சாதனம் தான், லைட் ட்ராப் அப்படின்னு சொல்றது. இந்த ஒளிப்பொறி நம்ம வச்சோம்னா இந்த பூச்சிகளிலிருந்து வரக்கூடிய இந்த புழுக்கள் அவைகளை வந்து பெருமளவு நம்ம குற்றப்படுத்திடலாம். எப்படினாக்கா அந்த பெரிய வகை பூச்சிகள் இந்த அந்த பூச்சிகளெல்லாம் வந்து இந்த லைட் ட்ராப்பு அதாவது இந்த ஒளிப்பொறியை வந்து அட்ராக்ட் பண்ணி வரவழைச்சு அந்த பூச்சிகளை வந்து இந்த ஒளிப்பொறையில சேர்த்து அப்புறம் அந்த பூச்சி வந்து மேற்கொண்டு வளராம அல்லது பறக்காம உள்ளே வச்சு மூடிடும். இந்த ஒளிப்பொறியை வந்து நம்ம விவசாயிகள் வந்து அவங்களவே சாதாரணமா செய்யலாம். எப்படின்னாக்கா சாதாரண ஒரு தண்ணி கேன் சொல்றோம் இல்லைங்களா, இந்த 25 லிட்டர் கேன், அது மேல ஒரு பனலை ஒண்ணு வச்சு அதுக்கு மேல ஒரு எல்இடி பல்பு அல்லது நல்ல வெளிச்சம் தரக்கூடிய பல்பு, அந்த பல்பு வச்சுட்டு அதையும் வந்து அந்த தோட்டங்கள இரவு நேரத்துல வச்சிடணும். இரவு நேரத்துல வச்சுட்டு அந்த வெளிச்சத்துக்காக இந்த பூச்சிகள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அந்த பூச்சிகள் வந்து அந்த பனல்ல விழுந்து கீழே அந்த கேன்ல வந்து போய் சேர்ந்துரும். அந்த கேன்ல கொஞ்சம் தண்ணி நம்ம வச்சிட்டோம்னாக்கா அந்த பூச்சிகள்லாம் உள்ள போய் அந்த தண்ணியில மூழ்கி அவை இறந்து போயிடும். இது ஒரு மெத்தட். இதனால எந்த விதமான ஒரு சுற்றுச்சூழலுக்கோ வேற எதுக்கோ பாதிப்பு இல்லாம நம்ம இந்த பூச்சிகளை இந்த மாதிரியும் நம்ம கட்டுப்படுத்தலாம். மேலும் வந்து நோய்களும் சிலதெல்லாம் இருக்கு இந்த தேக்கு மரத்துல. அது முக்கியமா வந்து வேரழுகல் நோயும் வரும். அது வந்து நாற்றாங்கால மெயினா வரும். நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த நாற்றாங்கல்ல நம்ம வளர்த்தும் பொழுது அது பையில வந்து ஓட்டப்படாம வச்சிருவோம். பையில வந்து ஓட்டை இருக்கணும், சிறு துளைகள் இருக்கணும். ஏன்னாக்கா நம்ம தண்ணீர் ஊத்தும் பொழுது அதிகமான தண்ணீர் வந்து அதுல வெளியேறணும், அப்பதான் அந்த ஈரம் வந்து இருந்துட்டு இருக்கும். நம்ம அந்த பைகளை வந்து ஓட்ட போடலையன்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வந்து அதுலயே தேங்கி வேரழுகல் நோய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை வேரழுகல் நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் மற்ற எல்லா நாற்றங்களுக்கும் பரவி நாற்றங்கால்களே வந்து இறந்து போயிடும். இதைக்கு நம்ம குணப்படுத்துறதுக்கு வந்து ரசாயன முறைப்படியும் குணப்படுத்தலாம். அந்த பபிஸ்டின் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை கொல்லி இருக்கு, அது வந்து மிக குறைந்த அளவில் பயன்படுத்தணும். என்னைக்குமே வந்து விவசாய பெருமக்கள் என்ன கருத்தில் கொள்ள வேணுமானா இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ அல்லது ரசாயன பூஞ்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தும் பொழுது மிக குறைந்த அளவில் தான் பயன்படுத்தணும். அதாவது 1 ml 1 லிட்டர் தண்ணியில தான் யூஸ் பண்ணணும், அல்லது மிஞ்சி வச்சு போனா 2 ml 1 லிட்டர் தண்ணியில யூஸ் பண்ணணும். ரொம்ப போடவும் கூடாது. ஏன்னாக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய பூஞ்சிக்கொல்லிகள் வெப்பத்தை டெவலப் பண்ணும். அந்த வெப்பத்தினால நல்லா இருக்கக்கூடிய நாற்றங்கள் உள்ள செடிகள் கூட இறந்து போயிடும். அந்த வெப்பம் தாங்கணும், ஏன்னா அதுக்கு வந்து மிக சிறிய செடிகள் தானே. இன்னொன்று வந்து நம்ம இந்த நாற்றங்கள் கூட சின்ன சின்ன செடிகளில் வந்து தண்ணீர் பாய்ச்சும் பொழுது ஃபோர்ஸாக பாய்ச்சக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு ஓஸ் பைப் வச்சு சருன்னு அடிக்கிற மாதிரி எல்லாம் அப்படி அடிக்கக்கூடாது. பூவாளிங்கிற தொட்டி உபயோகப்படுத்தணும். அதாவது ஒரு ஷவர் மாதிரி, பாத்ரூமில் குளிக்கும்போது ஷவர் நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த பூவாளிலேருந்து அந்த தண்ணி வந்து ஒரு ஷவர் மாதிரி செடிகளுக்கு சென்றடையணும். ஏன்னாக்கா நம்ம ஃபோர்ஸாக அடிக்கும் பொழுது இந்த தேக்கு மரங்களிலேயே சின்ன சின்ன செடிகள் வந்து உடஞ்சி போயிடும். அவளுடைய தண்டுகள் வந்து உடஞ்சி போச்சுன்னா அந்த உடஞ்சப்பட்ட பகுதியில் இந்த நோய்க்கிருமிகள் வந்து உள்ளே பூந்து நோயை உண்டாக்கும். அப்படி நோயை உண்டாக்குச்சுன்னா மேற்கொண்டு எல்லா விதமான நோய்களும் அதில் ஏற்படுத்தும். இதை வந்து விவசாய பெருமக்கள் ரொம்ப கவனத்தில் கொண்டு வரணும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10

0: 6631852888 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்கள்.
1: இன்னொன்று வந்து எந்த விதமான தண்ணீரும் தேங்கி நிற்கக்கூடாது. நல்ல சுத்தமான மணல், நல்ல சுத்தமான மண், இது எதுக்குமே பயன்படுத்தணும். மணலும் அதில் முக்கியம்தான். மணல் இருந்தால் தான் அது நல்ல வேர்களும் பிடிக்கும். இதெல்லாம் நான் எதுக்குன்னா நாற்றங்களில் பயன்படுத்துறத பற்றி சொல்கிறேன் நான். இன்னொன்று அப்படியே ரொம்ப இந்த பெரிய பெரிய மரங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது நோய் ஏற்பட்டுருச்சுன்னா கந்தக கலந்த பூஞ்சைக்கொல்லிகள் அவை வந்து நல்லா கேட்கும். தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் கந்தகம் கலந்த நம்ம சாஃப் அப்படின்னு ஒரு பூஞ்சைக்கொல்லி இருக்கு, அதை நம்ம வந்து பயன்படுத்தினாக்கா பெரிய மரங்களுக்கு வேரலுகளுக்கு இந்த வாடல் நோய் அப்புறம் இலைத்திரு நோய் இதுகளுக்கெல்லாம் இந்த கந்தகம் கலந்த பூஞ்சைக்கொல்லிகள் மிக நல்ல ஒரு பயனும் கொடுக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் அதிகமாக பார்க்கறது இலைத்திரு நோய் நிறைய பார்க்க வேண்டி வரும். தேக்கு மரங்களில் அந்த இலைகள் வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். அது ஓலிவியா டெக்டானே அப்படிங்கிற ஒரு பூஞ்சினால ஏற்படக்கூடியது. இந்த இலைத்துரு நோய் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அந்த பச்சையும் எல்லாம் போய் இலைகளை துருப்பிடிச்சு ஒளிச்சேர்க்கை பயன்படுத்த முடியாது. ஒளிச்சேர்க்கை இல்லையானாக்கா அந்த தேக்குக்கு தேவையான சத்துக்கள் போய் சேராது. அப்போ தேக்குக்கு வந்து சத்துக்கள் சேரலையனாக்கா என்னாகும், அந்த வளர்ச்சி வந்து பெருமளவு பாதிக்கும். அதனால இந்த இலைத்துரு நோய் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கந்தகம் கலந்த இந்த பூஞ்சைக்கொல்லிகளை வேரில் தான் பயன்படுத்தணும். இல்லை நான் ரசாயனத்துக்கே போக மாட்டேன், நான் வந்து அங்க வேளாண்மைக்கு தான் போவேன் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ட்ரைகோடர்மா விரிடிய இதுக்கு பயன்படுத்தணும். அது வந்து நீங்கள் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம், எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. அது திர வடிவிலும் இருக்கும், பவுடர் வடிவிலும் இருக்கும். நீங்கள் வந்து உயிர் முறையில் உயிர் உரங்களை பயன்படுத்தினாலோ அல்லது உயிர் கட்டுப்பாட்டு மூலமாக எந்த ஒரு பூச்சியோ அல்லது நோய் குணப்படுத்த முயற்சி பண்ணாலும் ஒரு விஷயத்த நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். அது வந்து உடனடியாக உங்களுக்கு தீர்வு தராது. ஏன்னாக்கா அவைகள் உயிர்கள், அவைய வந்து மண்ணில் போகணும், அதோடைய செயல்பாட்டை செய்யணும், மேற்கொண்டு அது வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை பண்ணணும், இதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக செய்யும். அதனால் வந்து என்னாகணும், நம்ம இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தணும், உயிர் கொல்லி பூஞ்சைகள் எல்லாம் பயன்படுத்தணும், எந்த பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. உடனடி பயனெல்லாம் உடனடியாக தராது அது. அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்கொல்லி பூஞ்சைகள் அதாவது ட்ரைகோடர்மா விரிடி இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னாக்கா முதலில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இலைகள்லாம் கீழே விழுந்துடும். கீழே விழுந்து புதிய இலைகள்லாம் தென்பட ஆரம்பிக்கும். அப்படி புதிய இலைகள் தென்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக நம்ம செயல்படவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி முறைகளெல்லாம் நம்ம பயிர்த்து போது கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். மேலும் இன்னொரு தகவலுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, தேக்கு மரங்களுக்குன்னு சில வீரியம் மரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னாக்கா அதனுடைய டூரேஷன் நம்முடைய அறுவடைக்கான காலம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வீரியமான மரங்களை எல்லாம் நம்ம கொண்டு வரும் பொழுது பொதுவாக தேக்கு மரத்துக்கு அறுவடை காலம்னு பார்த்தாக்கா 20-25 வருஷம்லாம் ஆகும். ஆனால் இப்போது வந்து ஒரு 15 வருஷத்துலயே நம்ம அதை அறுவடை பண்ணலாங்கிற மாதிரி சில மரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து திசு வளர்ப்பு தேக்கு அப்படின்னு ஒன்று எங்களுடைய நிறுவனத்திலேயே வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். வெளியிட்டிருக்கிறேன்னா அது நிறைய சோதனையெல்லாம், கலாய்வு, நாற்றங்கள் ஆய்வு, அப்புறம் அதோடைய வளர்ச்சி, இதெல்லாமே சோதனையெல்லாம் பண்ணி அதை நாங்கள் விவசாயிகளுக்காக வெளியிட்டிருக்கிறோம். அதை நாங்கள் விநியோகமும் செய்கிறோம், ஒரு மானிய முறையில் விநியோகமும் செய்கிறோம். எங்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வருது, விவசாய பெருமக்கள் வந்து இந்த மாதிரி நாட்டுகளை எனக்கு கொடுங்கன்னு

0: நிறைய வருது. நிறைய வருதுன்னா 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க அப்படியெல்லாம் வருது. இதனால அவ்வளவு உற்பத்தி பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம், சில தனியார் நர்சரிக்கு நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம், எங்களுடைய லைசன்ஸை உபயோகப்படுத்தி கொடுத்துருக்குறோம், அவங்களும் விநியோகிக்கிறாங்க. இல்லை எங்ககிட்ட தான் வாங்க வேணும்னு நீங்க சொன்னாங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் எங்களுக்கு டைம் கொடுத்து எங்களுடைய இயக்குனர் மூலமா மின்னஞ்சலவோ அல்லது கடிதமோ அல்லது நேரில் வந்து அணுகி உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய தேவையை, உங்களுடைய நிலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி தேக்கு வேணும்னு கேட்டாக்க அதை நாங்கள் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தருவோம். இதை வந்து ஒரு டிசி கல்ச்சர் அப்படின்னு ஒரு முறை, டிசி அப்படின்னு சொல்றது, டிசி அப்படிங்கிறது ஒரு அதனுடைய பேருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேக்கோட ஒரு பேர். டிசி நாற்று வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து இந்த உயிர் உரங்களையும் வந்து இந்த தேக்குக்கு வந்து நல்லபடியாக பயன்படுத்தலாம். அதில் நல்ல உபயோகமான எவ்வளோ உயிர் உரங்கள் இருக்கு, பட் தேக்குக்குன்னு ஒரு சூட்டபிள் உயிர் உரம் அப்படின்னாக்கா செலக்டிவ் உயிர் உரம் அசோஸ்பைரலம் அப்படிங்கிற ஒரு உயிர் உரம் இருக்கு. அசோஸ்பைரலம்ங்கிறது நைட்ரஜன் நிலைவு நிறுத்தி தேக்குக்கு தேவையான நைட்ரஜன் சப்ளை பண்ணும், வளிமண்டலத்திலிருந்து சப்ளை பண்ணும். இதனால என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் மேற்கொண்டு எந்த விதமான நைட்ரஜன் உரங்களையோ அல்லது ரசாயன உரங்கள மாதிரி இந்த யூரியா இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அசோஸ்பைரலம் உட்புகுத்தினாலே அந்த தேக்கு வந்து தன்னைத்தானே அது நன்றாக திறமாக வளர்த்திக்கும். இன்னொன்று இந்த உயிர் உரங்கள் எப்படின்னாக்கா முழுமையாக அதுக்கு சென்றடையும். இந்த ரசாயன உரங்கள் வந்து பாதி தான் சென்றடையும், உயிர் உரங்கள் வந்து முழுமையாக அதோடைய செயல்பாட்டை அந்த தேக்கு மரங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து விவசாய பெருமக்கள் இந்த தேக்கு பயன்படுத்தணும்னாக்கா இந்த எல்லாம் கவனத்தில் கொண்டு வரணும். ஒன்று வந்து அது வீரியமான தேக்கு நாற்றா அல்லது அதனுடைய குளோனா அல்லது சீக்கிரம் வளரக்கூடிய தன்மை உள்ளதா அப்படின்னு பார்க்கணும், நோய் எதிர்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும், நம்முடைய நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த தேக்கு மரங்கள் வருமா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உயிர் உரங்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு நம்ம உறுதி செய்ய வேண்டும். இது எல்லாமே நம்ம பண்ணோம்னாக்கா இந்த தேக்கு மரத்தை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக எந்த விதமான பூச்சி மற்றும் நோய் தாக்கல்லிருந்து நம்ம நல்லபடியாக வளர்த்த முடியும். இந்த தேக்கு மரங்களுக்கான ஆலோசனைகள், இந்த தேக்கு மரத்துக்கான வீரிய நாற்றுக்கள் இவைகளையெல்லாம் நீங்கள் பெறுவதற்கு எங்களுடைய நிறுவனமான வன மரபியல் மற்றும் இனப்பெருக்க நிறுவனம் கவுளிபுரம் சாலையில் ஆரஸ்புரத்தில் அமைச்சிருக்கு. அங்கே வந்து நீங்கள் எங்களுடைய விஞ்ஞானிகள் அதுக்கான தேக்கு மரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறார்கள், அவங்ககிட்ட நீங்கள் அணுகினால் அல்லது எங்களுடைய இயக்குநரிடம் வந்து நீங்கள் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு தேவையான நாற்றுகளையும் நீங்கள் எளிதில் பெற முடியும். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள் கூறிய தகவல்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தே ஆர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேர்களே, 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. முன்னதாக கேட்கலாம் செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி கடற்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக

எதிராக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், se.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான இதமான இனிமையான இரவு வணக்கம். நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் மயிலிறகை. நடிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மறைந்தாலும் கூட அவருடைய கலையும் அவருடைய படைப்பாட்டலும் இன்னும் நம்முடைய இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ், மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய நினைவு நாள் என்று. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 மயிலர்கள் நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் சாந்தி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:21. தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மயிலழகு. நம்ம நிகழ்ச்சியில வரவிருக்கும் அடுத்த பாடல் சொர்க்கம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கான இசை MS விஸ்வநாதன். நம்ம நிகழ்ச்சியில நம்ம கேட்கவிருக்கும் ஒவ்வொரு பாடலுமே ஏதோ ஒரு அழுத்தத்தையும் ஒரு தாக்கத்தையும் நமக்குள்ள கொடுக்கும். ஏன்னா கடந்த கால நினைவுகளை அழகாய் மீட்டக்கூடிய இந்த தருணத்துல வரும் ஒவ்வொரு பாடலும் உங்களுடைய நல்ல நினைவுகளை நினைவூட்டட்டும்.

பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் அவருக்கு அருளுமே நிறைய கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன், வெள்வட்டின் விரிப்பில் நடப்பேன், நிஜமா நடந்தது. இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன், என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக, அதுவும் திரையில நடந்தது. திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம், மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை. உங்களை பார்த்து நாங்க நிறைய ரசிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நிறைய நல்ல பாடல்கள் படங்கள், குறிப்பா நடிப்புக்கு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இலக்கணத்தை வகுத்து, அதுவும் எத்தனை பக்க வசனங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரே முயற்சியில வந்து பாடக்கூடிய, அதை அழகா சொல்லக்கூடிய ஒரு மாமனிதம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சக கலைஞர்களை வந்து நேரு முன்னாடியே புகழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதம் அப்படின்னு தான் சொல்லணும் சிவாஜி கணேசனை. குறிப்பா நம்மளுடைய எதிர்முனையில நடிக்கிற, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாகும் சரி, அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் குட்டியா போட்டியா எடுத்துக்குவாராம். ஓ இவங்க வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, நம்ம இன்னுமே நல்லா கூடிய அதை விட பண்ணும் அப்படின்னு எடுத்துப்பாரோம். ஸோ எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சீர்தூக்கி தலை நிமிர்ந்து பார்த்தாலும் கூட, இன்னும் இருக்கக்கூடிய வளரும் கலைஞர்கள்ட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாராமா. நல்ல விஷயம் இல்லை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மயில் இருக்கு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் தெய்வமகன் திரைப்படத்திற்காக.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன், கோவை.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒன்பது மணி 33 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலிறகு நிகழ்ச்சியில். நாம கடைசி ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, தெய்வமகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தந்தையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே, தர்மமே தந்தை தாயை காக்க வேண்டும் தெய்வமே அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் அன்னையை பார்த்த பின் என்ன வேண்டும் நெஞ்சமே, இன்று நான் பிள்ளை போல மாற வேண்டும் கொஞ்சமே அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அன்னை தந்தையை வந்து எந்த மாதிரியான டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் குறிப்பாக முகபாவனைகளில் சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு மாமனிதம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களில் வந்து அவருக்கான தனித்துவத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம். எங்கேயாவது வந்து

குறிப்பா நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம், ரசிச்சிருப்போம். அவருடைய திரையில பாடலுக்கு அவருடைய முகபாவனையும் அவருடைய லிப் மூமெண்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா சிங்க் ஆயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மனநம் செய்யக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. நீங்க எவ்வளோ பெரிய சிங்கராக இருந்தாலும் திரையில வந்து நம்ம அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது அவரே பாடுற மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு வந்து ஆழ் மனதுக்குள்ள அதை கொண்டு போய் சேர்த்திருப்பார். அந்த மாதிரி டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலுக்கு எந்த அளவுக்கு ஒரு தன்மை உண்டோ அதை அப்படியே திரையில பார்க்கும்போது இது இவர் தானா பாடக்கூடிய அளவுக்கு, நீங்களா நானா அப்படின்னு போட்டி போடக்கூடிய அளவுக்கு திரையில அவரும் பின்னணியில குரல் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயை செஞ்சிருப்பாங்க. நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கும். நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 மயிலர்களை தரக்கூடிய அடுத்த பாடல் அது வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக பாடல், கேளுங்கள்.

பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. அந்த திரைக்கதையிலும் சரி, அந்த பாடலையும் சரி, அந்த படத்திலும் சரி, நிறைய ஒரு இன்னசென்டான ஃபேஸை பார்க்க முடியும். நேரில் கேட்ட பாடலை பாடியது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது

பாடல் வரிகள் என்ன பறைசாற்றிருக்கும் அப்படின்னா, ஒரு மனைவி வந்து கணவனை வந்து தேற்றுற மாதிரி ஒரு பாடலாக இருக்கும். ஆனால் இதுக்கு அவர் திரையில் நடித்த நடிப்பு இருக்கு இல்லையா, அது சும்மா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்தே காதல் தரவில்லையா, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அன்பு பாராட்டக்கூடிய உறவு இருந்தால் அது இன்னும் சிறப்பு. அதை திரையில் வந்து பிரதிபலிக்கிறதுங்கிறது கூடுதல் அழகு அப்படின்னு தான் சொல்லணும். நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மயிலழகு. 9:43 நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திற்காக.

சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தே சொல்லட்டுமா, துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா, சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தே சொல்லட்டுமா, துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா, உள்ளத்து ஆசைகள்

9:49 நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மயிலருகு. நாம நிகழ்ச்சியில கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது எல்லாம் உனக்காக திரைப்படத்திற்காக. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். இந்த மாதிரி இன்னும் தேனினும் இனிய தவிட்டாத இசை பாடல்கள் அணிவகுத்திருக்கும் போது நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இது கைராசி திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஆர் கோவர்தனம்.

9:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை KV மகாதேவன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடல் நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திற்காக சிரிக்கின்றால் அப்படின்னு ஒரு பாடல். அன்பு திருமுகம் காணாமல் நான் துன்பக் கடலில் நீந்தி வந்தேன், கால புயலில் அணையாமல் நெஞ்சில் காதல் விளக்கை ஏந்தி வந்தேன், சிரிக்கின்றால் என்று சிரிக்கின்றான்னு ஒரு பாடல். ரொம்ப அழகா இருந்தது. பாடலை பாடியிருக்கிறது பி சுசிலா, சீர்காழி கோவிந்தராஜன். நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திற்காக நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் கேளுங்க.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:01 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இது மனதோட ரெயின்போ நேர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியாக மாறியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வரக்கூடிய நேர்கள் 0422 அப்படின்ற இணைப்பினோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கும் அல்லது 23-17-046 அப்படின்ற எண்ணுக்கும் அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒருவேளை லைன் கிடைக்கலனா கோச்சுக்காதீங்க, திட்டாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 அப்படின்ற எண் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேர் வணக்கம்.
2: ஐயா இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்தீங்க?
2: நான் ஈரோடு சோரம்பட்டி வளர்ந்து இளங்கோ பேசுறேங்க. ஐயா
1: இளங்கோ சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: இந்த இரவு வேளையில கடலோர கவிதைகள், ஏன்னா எங்க ஊர்ல கடல் இல்ல, அப்படியே கடலோர கவிதைகள் இருந்தா அந்த பொடி நடையா போயிட்டு இந்த பாட்டை கேட்கலாமே.
1: ஓ அப்படி வரீங்க.
2: இந்த பொடி நடையா பாடல்
1: பாடல் வருது கேளுங்க. ரசிங்க
2: கேளுங்க.

0: இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான பாட்டுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க, குறிப்பா ஈரோடு மாவட்ட நேயர்கள். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: ஈரோடு மாவட்டம் தாசப்பக்கம் ஒன்பதூர்ல இருந்து ஜனார்த்தனன் பேசுறேங்க.
0: ஜனார்த்தனன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்துங்க தழுவாத கைகள். பாடல் வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தாரு எங்கப்பா.
0: பாடல் நன்றிங்க. ஓ, பாடல் வர்றது கேளுங்க.

என்ன பார்த்து கிண்டலா பண்றீங்க? நான் ஏன் ஆண்டி பண்டாரான்னு தெரியுமா? நானும் ஒரு காலத்துல ஏதேதோ செஞ்ச

நானும் என் மேல அவளும் இஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒன்னா ரெண்டா பெற்றுக்கிட்டோம், இஷ்டம் போல் ஏழு

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோட ரெயின்போ. ஈரோடு மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில 1981 1992 வரை கூட இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிப்பீங்க என்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: ஈரோடு மாவட்டம் அண்டி ரோட்டம் தென்னம்பட்டி கிராமத்துல கணேஷ்குமார்.
0: கணேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தெரிந்த மனநிலையில இருந்து எங்கெங்க நீங்க சென்ற போது
0: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 10:18 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க இது மனதோட ரெயின்போ. ஈரோடு மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துங்க?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சிமுத்து.
0: பேச்சிமுத்து சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அந்த ஏழு நாட்கள் படத்துல இருந்தேங்க சார், கவிதை அரங்கேறும் நேரம்.
0: நேர்களுக்கு ஒரு கனிவான கண்டிப்பான ஒரு வேண்டுகோளும் கூட, ஏன்னா எப்பயுமே நேர்கள் பாட கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் தான், பட் எப்பயுமே அது எவ்வளோ கேட்டாலும் அது சலிக்காது இல்லையா. ஆனால் நிறைய நேர்களுக்கும் வாய்ப்பு வழங்கணும், வந்த நேர்களே மறுபடியும் வராமல் புது புது நேர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களும் மனசு வச்சு நட்போட அதை செய்வீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கேளுங்க ரசிங்க.

0: மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசை பண்ணீங்கன்னா நான் சொன்ன வழிமுறை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா 1981 இருந்து 1992 வரை கூட இந்த இடைக்கால பாடல் கேளுங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர்
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: ஈரோடு முத்தமலையம் பகுதி நான்கு இருந்து சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் நாம் இருவர், பாடல் திருவிழா, திருவிழா இளமையின் தலைமையில் ஒரு விழா.
0: பாடல் வருது, கேளுங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஈரோடு மாவட்ட நேரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிகழ்ச்சி நீங்க பங்கு பெறலாம். நான் சொன்ன வழிமுறை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிபாளையம், முருகேசன்.
0: முருகேசன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என் தங்கச்சி படிச்சிலிருந்து என் சுமையை தாங்கி தாங்கி அந்த பாடல் அனைத்து நேருக்காகவும்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

10:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேர்கள் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசலாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ரைட். ஸோ இணைப்புல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஸோ நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது உங்க எல்லாருக்காகவுமே. குக்கரக்கோ திரைப்படத்திற்காக கேளுங்க ரசிங்க.

FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு. நேரம் இரவு 10:54. நீர்கள் இதுவரை கேட்டது மனதோடு ரெயின்போ நீர் விருப்பம். நீர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 85 அதிகாரம் விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி எல் மகாராஜன் மன்னிக்கணும் தொடர்ந்து இணைதானம் நல்லவை கேட்க கருத்து விளக்கம் வழங்குவர் முனைவர் ஏ சாசிதா பேகம் அவர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி எல் மகாராஜன் எஸ் ஜானகி ஹெலன் சத்யா எஸ் அன்பர் பாதுஷா எஸ் சரளா எம் எஸ் விஸ்வநாதன்

ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். நாளை காலை 6:30 நிகழ்ச்சிகள், தொடர்ந்து 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று இடம்பெறும், காலை 7:30 கொஞ்சம் கிளி பேபி நன்மதி, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல் கேட்கலாம், 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து செய்தி செய்திகள், காலை 8:00 முதல் 9:00 வரை ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 இது உங்கள் சாய்ஸ், 10:00 போவோமா ஊர்கோளம், 10:30 கவிதையும் கானமும், முற்பகல் 11:00 இன்றைய நேயர், 11:30 இலக்கிய சோலை, இன்று புரந்தறுதல் இன் தலைக்கடனை உரை வழங்குபவர் முனைவர் கு செல்வி அவர்கள், தொடர்ந்து ஆர் பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள், நண்பகல் 12:00 வசந்தயிலம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1, 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவருடன் நேர்முகம், பிற்பகல் 3:00 கிராமபோனும் 103, 3:30 என்சிஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதா நிகழ்ச்சி, மாலை 4:00 மயக்கும் மாலை, 5:00 சித்திரச்சவானத்தில் இளைஞர்கள் நிர்வாக திறமையை வளர்த்துக் கொள்வது எப்படி, விளக்கம் அளிக்கிறார் நிர்வாக மேலாளர் பாலாஜி கண்ணன் அவர்கள், 6:00 பூச்செண்டு, 6:40 டீ கடை நேர்களின் பங்கேற்பு நிகழ்ச்சி, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து ஏறும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். இரவு 8:30 மியூசிக் பை தி வே மேற்கிந்திய இசை, 9:15 காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடலின் தொகுப்பாய் மயிலருக்கு, 10:00 மனதோடு ரெயின்போ, 10:55 நிகழ்ச்சிகள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து வானிலை அறிக்கை, கோயம்புத்தூரில் பதிவான வானிலை அதிகபட்சமாக 32°C, குறைந்தபட்சமாக 24°C, திருப்பூரில் பதிவான வானிலை அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 25°C, ஈரோட்டில் பதிவான வானிலை அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 26°C, சேலத்தில் பதிவான வானிலை அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 24°C, ஊட்டியில் பதிவான வானிலை அதிகபட்சமாக 23°C, குறைந்தபட்சமாக 16°C, பாலக்காட்டில் பதிவான வானிலை அதிகபட்சமாக 32°C, குறைந்தபட்சமாக 25°C. நேரம் 10:59, இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள், இந்த ஒளிபரப்பை சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோயில் மதுரை பண்பலை 103.3 ஆகிய அலைவரிசைகளிலும், 101.6 கும்பகோணம் பண்பலை மற்றும் 100.4 வேலூர் பண்பலை, அதனோடு இணைந்து 100.1 எஃப்எம் திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் சரியாக 11:01 ஆயிட்டிருக்கு. இனிய இரவு வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு இனிமை அப்படின்றத எது முடிவு பண்ணோம்னா, அந்த இரவு நேரத்தில் நம்ம தூக்கம் வராமல் தவிக்கும் பொழுது, இல்லை ரொம்ப களைப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு ஒரு பாடலை கேட்குறோம் இல்லையா. ஸோ நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பாட்டு கேட்டுட்டு தூங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இரவு எந்த அளவுக்கு இனிமையாக அமையுது அப்படின்றது பொருந்தும். ஸோ அந்த வகையில் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப இனிமையான பாடல்கள் உங்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் இந்த இரவு இன்னும் அழகாக்கிறதுக்காக, தூக்கம் வராமல் யாராவது தவிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை தூங்க வைக்கிறதுக்காகவே இசையை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மன்னிக்கணும், நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக 10 தள திரைப்படத்திலிருந்து, அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த நீ சிங்கம் தான் பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். சித் ஸ்ரீராம் அவர்களுடைய குரலில், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, விவேக் அவர்களுடைய எழுதிய பாடல் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இந்த இனிய இரவு வேலையை அலங்கரிக்கிறதுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக விடுதலை திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம், அதுவும் பொதுவாக இந்த இரவு நேரத்தில் கேட்கும் பொழுது, அடுத்த நாளை எப்படியாவது எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு பயமோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ இருக்கும் இல்லையா. அந்த ஒரு கேள்விக்கு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரி எப்படியாவது பதில் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே தோணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னேறி போக முட்டுக்கட்டை ஏது, பின் திரும்பி பார்க்காதே. ஓன் துணைக்கு நான் தான், ஏன் துணைக்கு நீ தான், என்றும் இது மாறாதே. நல்வாக்கு ஊர் சொல்லும் காலம் வரும், அல்லல் இருளை விரட்டும் விடியல் வரும் அப்படின்ற ஒரு அந்த வரி வந்து அடுத்த நாளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நமக்கு இவ்வளோ பெரிய வேலை இருக்கே நாளைக்கு, நம்ம எப்படி முடிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட இல்லை ஒரு தயக்கத்தோட இல்லை ஒரு பதட்டத்தோடு படுக்க போகிறோம்னா, இந்த பாடல் வரி கேட்கும்பொழுது கொஞ்சம் மனசுக்கு தெம்பாக இருக்கும் அப்படின்னா சொல்லலாம். உன்னோட நடந்தால் கல்லான காடு கூத்தாடும் பூவனம் ஆகிடுமே அப்படின்ற பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இளையராஜா அவர்களுடைய இசையில் தனுஷ் மற்றும் அனன்யா பட் அவர்கள் குரலில் கேட்டு மகிழப் போகிறோம். தொடர்ந்து நேரங்கள் பாரதிய தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் இந்த இனிய வேலையில் செஞ்சிட்ருக்க நேரம் சரியாக 11:13 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்து நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் இணைந்து பாட யுகபாரதி அவர்கள் வரிகள் எழுதி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ இந்த பாடலில் வந்து இந்த பாட்டு முழுக்க அவ்வளோ அழகழகாக முத்து முத்தான வரிகள் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் இடம் முடியும் பொழுது அந்திப்பூ காட்டுக்கே கூட்டி போயே அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரியில் வந்து ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. அதை என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. யாராவது ஒருத்தர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நண்பர் வராருன்னு வச்சுப்போம். அந்த நண்பர் வந்து என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னும் பொழுது, இங்கே பேச வேணாம், என்னைக்கியாவது வெளியில் கூட்டிகிட்டு போறியா, ஒரு டீ கடைக்கு கூட்டிகிட்டு போறியா, இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போறியா, இல்லை ஒரு பார்க்கு பீச்சுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு அந்த நண்பரை பார்த்து எவ்வளோ அழகாக வாஞ்சையோடு கேட்போம். அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த அந்திப்பூ

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் குரு திரைப்படத்திலிருந்து ஆறுயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ இந்த பாடல் கேட்டு மகிழலாம். ஏஆர் ரஹ்மான் சின்மயி மற்றும் குவாடிர் முர்சா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களே இசையமைத்த பாடல். இந்த பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 11:27 ஆகிட்டுருக்கு. இந்த இனிய இரவு வேலைக்கு இன்னும் கொஞ்சம் இனிமையும் இன்னும் கொஞ்சம் அழகும் சேர்க்கறதுக்காக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் சிரித்தேன் ஒரு நாள் வெறுத்தேன், அதாவது மன்னிப்பாயா அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழ போகிறோம். வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேனே என்னை மன்னிப்பாயா அப்படின்ற அந்த வார்த்தை அந்த வரி நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சே பல விஷயங்களை நம்ம தவற விட்டுருப்போம். அதை தவற விடும்பொழுது பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சரி அவ்வளோதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயத்துக்காக உட்காந்து வாழ்க்கை ஃபுல்லாக அழுவோம் தெரியுமா? அந்த ஒரு மொமெண்ட்டை அந்த ஒரு ஃபீலை அந்த ஒரு வழியை ஒரே வார்த்தை வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேனே என்னை மன்னிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனில் எழுதியிருக்காங்க இல்லையா, அதுதான் ஹைலைட். தாமரை அவர்கள் வரிகள் எழுத, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ எல்லா பாடல்லையுமே ஏதாவது ஒரு வரி நம்ம மனசை கவர்ற மாதிரி இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு லைன் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைனை திரும்ப திரும்ப கேட்கறதுக்காகவே அந்த பாட்டை முழுசாக கேட்போம் இல்லையா. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த பாட்டில் ஒரு லைன் இருக்குது. நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீது இருக்கும் காதலினை நந்தி அறியுமா சொல்ல தெரியுமா கரையோட கனவுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயோ இருந்து ஒரு மரத்தில் அந்த ஒரு மரத்திலிருந்து விழுந்த ஒரு விதை அப்படியே நதியில் அடிச்சுட்டு வந்து கரையொதுங்கி அந்த நதியினால் பூக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு நதி மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த பாசம், அது வந்து நதி எப்படி அந்த மரமும் அந்த மரத்துக்கு நதி மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அந்த மரம் நதிக்கிட்ட எப்படி சொல்லும், இல்லை நதிக்கு தான் அந்த மரம் தம் மேலே பாசம் வச்சுருக்கு அப்படின்றது தெரியுமா? எவ்வளோ கேள்வி, எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ அதிசயம், எவ்வளோ அழகு, எவ்வளவு அன்பு இந்த ரெண்டு வலையின்குள்ளே இருக்குது அப்படின்றத அடிக்கடி நான் வியந்து கேட்கக்கூடிய ஒரு லைன் தான் இது. கார்த்திக் மற்றும் ரீட்டா அவர்கள் இணைந்து பாட, நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல். கேட்கலாம் இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:42 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் எஃப்எம்ல மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகழகான இசை பாடல்கள் அப்படியே இந்த இரவுக்கு இன்னும் கொஞ்சம் இரவு அழகு சேர்த்து அதுக்கப்புறமா அப்படியே உங்களை மெல்ல தூங்க வைக்கிறதுக்காக இந்த இசை பாடல்கள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தருணத்தின் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் வாராயோ வாராயோ காதல் கொள்ள அப்படின்ற பாடல் தான். கேட்டு மகிழ போகிறோம். ஆதவன் திரைப்படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மய அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. ஸோ இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இந்த பாடலில் அவ்வளோ ஒரு அழகான ஃபேண்டசி இருக்குது. அந்த பாடலை கேட்கும்பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நம்மளை தடுத்து நிறுத்தினா கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும். இந்த பாடல் அந்த வகையான ஒரு பாடல் தான். ஸோ இரவு நேரத்தில் கத்தி பாட முடியாத சூழலில் யாராவது இருந்தால் கூட மனசுக்குள்ளே அப்படியே இந்த பாடலை முணுமுணுத்துக்கிட்டே கேட்டு மகிழுங்க. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 11:49 நிமிடம் ஆயிட்டிருக்கு. அழகழகான இன்னிசை பாடல் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து சொல்லாயோ சோளக்கிளி அப்படின்ற பாடல். பொதுவாகவே பாட்டு கேட்கும்பொழுது நண்பர்கள்கிட்ட ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, இல்லை ஏதாவது நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்தார்னா, என்ன இவ்வளோ பழைய பாட்டு கேட்குற, என்ன இவ்வளோ பழைய பாட்டு கேட்குற அப்படின்னு இழுத்துலாம் கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் தோணும், பாட்டில் ஏதையா பழைய பாட்டு புது பாட்டு, பாட்டுனாலே அது பாட்டு தான். அது நம்ம மனசுக்கு அவ்வளோ இதத்தை தரக்கூடிய ஒரு பாட்டு, பழசாக இருந்தா என்ன புதுசாக இருந்தா என்ன, ஏயா இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு தோணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டுட்ருக்கும்போது என்னுடைய நன்றி தான் அது, என்ன இவ்வளோ பழைய பாட்டு இப்படி ரசித்து கேட்டுட்ருக்கீங்கன்னு. இப்போ இதுவே பழைய பாட்டுனா நான் இதுக்கு முன்னாடி

வந்த பாட்டெல்லாம் கேட்பனே, அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பாடல் வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நேரம் சரியாக 11:57 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக தரமணி திரைப்படத்திலிருந்து யாரோ உச்சிக்கிளை மேலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய செயல யுவன் சங்கர் ராஜா அவர்களே பாடிய பாடல். கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கேட்டு மகிழப்போகிறோம். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். மீண்டும் நாளை காலை 4 மணிக்கு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 100.6 கும்பகோணம் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஒளிபரப்புகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளிக்க

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

என் நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை. அடி என்னடி.

பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே.

நதியை போல

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்த தெந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 4 மணி ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்கலாம் திரைசையில் பக்தி பாடல்கள். திரைசையில் பக்தி பாடல்கள் ஒரு சில நிகழ்ச்சியில் முதல்ல சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து மகா கணபதிம் அப்படின்ற பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் இளையராஜா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல் இது உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

மகாமரி சரிகமகணபதி பனி சரிச நினிபம சரிகமகணபதி நித்த நிப்ப நிப்பம் மாரி சரி சமசப சனி மகாகணபதி ரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி ஜரி

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கேங்க. நேரம் சரியாக 4:06 ஆயிட்டிருக்கு. திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம். தேவர் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மாசறு பொன்னே வருக அப்படின்ற பாடல் மின்மினி அவர்களுடைய குரலில் பாலி அவர்கள் வரிகள் எழுது இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 4:10 கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணஞ்சுட்டகு பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் சிந்து மந்தாரி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீரகுவர், தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம். அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம் கேட்கவிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா கேட்கலாம், நாராயண கவசம்.

सदा सच्चयत् सत्येनानेन नः सर्वे यान्तु नाशम् उपद्रवः।

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம் வரிசையில் நேயர்கள் அடுத்து கேட்கலாம் ஆனந்த லஹாரி வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.